இசையமுதத்தோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் டி ஆர் மகாலிங்கம் குரலில், திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, விடுதுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுதுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

நேரம் 5:30 இடநிமிடம் 43 நொடி இணைந்திருக்கிறோம் இசை அமுதம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் திருவருள் திரைப்படத்திலிருந்து.

இசையமுதம் கேட்டு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதர் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து.

இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

வரும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: காஷ்மீரி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். இசை அமுதம் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் இது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள

0: வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரை சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: இன்னும் சில நிலைகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் தலைஞ்சலாக.
2: The news read by Tanvi Khurana. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Naolekar. Census Commissioner along with former IAS Officer Durga Shankar Mishra, former IPS Officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as the members of the committee. The Joint Secretary Foreigners 1 in Home Ministry will serve as the Member Secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty but also to the national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. We have a report.
3: The high-level committee will conduct a comprehensive assessment of demographic changes occurring across India due to illegal immigration and other unnatural causes. It will also analyze patterns of abnormal population shifts at the levels of religious and social communities and will present a planned and time-bound solution for the same. Prime Minister Narendra Modi, in his Independence Day speech from Red Fort last year, had announced about the high-level committee on demographic change.
4: मैं आज देश के सामने एक चिंता, एक चुनौती के संबंध में आगाह करना चाहता हूँ। षड्यंत्र के तहत देश की डेमोग्राफी को बदला जा रहा है, एक नए संकट के बीज बोए जा रहे हैं और ये घुसपैठिए मेरे देश के नौजवानों की रोजी रोटी छीन रहे हैं, एक घुसपैठिए मेरे देश की बहन बेटियों को निशाना बना रहे हैं, ये बर्दाश्त नहीं होगा। ये घुसपैठिए भोले भाले आदिवासियों को भ्रमित करके उनकी जमीनों पर कब्जा कर रहे हैं, ये देश सहन नहीं करेगा और इसलिए एक हाई पावर डेमोग्राफी मिशन शुरू करने का निर्णय किया है.
3: The committee will submit its report within 1 year. If necessary, the tenure of the committee may be extended by up to 6 months. With Anubhav Mishra, this is Vishnu PS, Akashwani News, Delhi.
2: Central Board of Secondary Education, CBSE, has clarified that there has been no security breach in its actual on-screen marking system used for evaluation of answer books. The board said that the URL cbse.onmarks.co.in is the testing site only with the sample data for internal testing and review purposes. CBSE emphasized that no security breaches have come to light on the portal deployed for the actual evaluation work. The board stated that on-screen marking system has been implemented to enhance transparency in assessments with strong grievance redressal mechanisms. The board also reassured the concerned that robust safeguards are in place to ensure the integrity and security of the evaluation platform. India Meteorological Department, IMD, has issued a red alert predicting heat wave to severe heat wave conditions over Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha today. The weather agency has also forecast heat wave conditions over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Rajasthan, Chhattisgarh, coastal Andhra Pradesh, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Odisha, Telangana and Uttarakhand for the next 2 days. IMD has also predicted hot and humid weather conditions stations over Gangetic, West Bengal, Konkan, Goa, Odisha, Saurashtra, Kutch, Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days.

0: Met Department has also predicted heavy rainfall over Bihar, interior Karnataka and the northeastern region till Sunday. According to the Met Department, thunderstorms accompanied by lightning and gusty winds are likely over Kerala, Mahe, Lakshadweep, Madhya Maharashtra, Marathwada, Rayalaseema, South Interior Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal, Telangana and parts of northeast. Royal Challengers Bengaluru stormed into the final of the IPL 2026, beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 match at Dharamshala last night. Chasing a mammoth target of 255 runs set by Royal Challengers Bengaluru, Gujarat Titans were all out for 162 with 3 balls to spare. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 6:10.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
5: மனிதனின் உண்மையான அழகு முகத்தில் இல்லை, மனதில் இருக்கிறது. அந்த மனத்தின் தூய்மையே நேர்மை. இன்று உலகம் வேகமாக வளர்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் பெருகுகிறது. ஆனால் மனித சமுதாயம் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நேர்மையுள்ள மனிதர்கள். திறமை உள்ளவர்களை உலகம் எங்கும் காணலாம், ஆனால் நேர்மையுடன் வாழ்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைவே. நேர்மை என்பது பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, யாரும் பார்க்காத இடத்திலும் சரியானதை செய்வதே நேர்மை. தவறு செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருப்பது நேர்மை. யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் ஏமாற்றாமல் இருப்பது நேர்மை. சொன்ன வார்த்தையை காப்பது நேர்மை. உள்ளமும் வெளியும் ஒன்றாக இருப்பது நேர்மை. நேர்மை என்பது சட்டத்திற்கான பயம் அல்ல, அது மனசாட்சிக்கான மரியாதை. ஒரு கட்டிடம் உயரமாக இருக்க வேண்டுமெனில் அதன் அடித்தளம் வெளிமையாக இருக்க வேண்டும். அதேபோல் மனித வாழ்க்கையின் அடித்தளம் இந்த நேர்மை. பணம், பதவி, புகழ் இவை அனைத்தும் ஒரு நாள் மாறலாம், நம்மை விட்டு போகலாம். ஆனால் நேர்மையால் கிடைக்கும் மதிப்பு நிலைத்து நிற்கும். வெற்றியை விரைவாக அடைய சிலர் குறுக்கு வழியை தேடுகிறார்கள். ஆனால் குறுக்கு வழி நம் வாழ்க்கையையே குறுக்கிவிடும் என்று மறந்து விடுகிறார்கள். உண்மையான வெற்றி ஒரு மனிதன் இரவில் நிம்மதியாக உறங்க முடிகிறதா என்பதில்தான் உள்ளது. அது நேர்மையானவன் வசமாகும். அவனுக்கு எதற்கும் பயமில்லை. அவனது மனமே அவனுக்கு சாட்சியாக இருக்கும். ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருளை அகற்றுவது போல ஒரு நேர்மையான மனிதன் ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை காப்பாற்றுகிறான். இன்று பலர் நேர்மையாய் இருந்தால் முன்னேறவே முடியாது, சிறிது பொய் சொன்னால் என்ன தவறு என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் நேர்மையாக இருப்பது மிகவும் கடினமானது. அதற்கு தனி தைரியம் வேண்டும். புயலுடன் சேர்ந்து நாமும் ஓடுவது எளிது, அது நம்மை தள்ளிக்கொண்டே செல்லும். ஆனால் எதிர்காட்சியிலும் நிலைத்து நிற்பதே வலிமை. அந்த வலிமை நேர்மைக்கு உண்டு. ஒரு சமூகத்தை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை, சிறிய நேர்மைகள் போதும். அதாவது வரிசையில் ஒழுங்காக நிற்பது, தவறு செய்தால் ஒப்புக்கொள்வது, கடமையை பொறுப்புடன் செய்வது, பிறரின் உரிமையை மதிப்பது. எப்பேர் காரியம் வந்தாலும் எந்த காரியத்திலும் நேர்மை தவறாது இருப்பது. இது போன்ற சிறிய செயல்களே பெரிய நாகரிகத்தை நம்மிடம் உருவாக்கும். நேர்மையும் அப்படித்தான். இன்றைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து இந்த பண்புதான். வரலாற்றில் நிலைத்து நிற்கும் தலைவர்களெல்லாம் அவர்களது செல்வத்தால் நம் நினைவில் இல்லை, மாறாக அவர்களது நேர்மையால் தான் நிற்கிறார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து மரமாக காலங்கள் எடுப்பது போல் நேர்மையின் பலனும்

0: உடனே தெரியாது. காலம் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் அது என்றென்றும் நிலைத்து இருக்கும். யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத செல்வம் நேர்மையே. அதை ஒருமுறை இழந்தால் மீண்டும் பெறுவது கடினம். ஆகவே நாம் எங்கு இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் நேர்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்காத மனிதர்களாகவே வாழ வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் உறுதி கொள்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. புதிய கலை, புதிய கலையில் முதலாவதாக
5: May 27 இந்நாளின் சிறப்பு. May 1703 May 27 ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர்சன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரை அமைத்தார்.
6: 1930 May 27 உலகின் உயரமான கட்டிடமாக அந்த காலகட்டத்தில் கருதப்பட்ட 1046 உயர கிரைசுலர் கட்டிடம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது.
5: 1937 இதே நாளில் கலிபோர்னியாவில் கோல்டன் கேட் என்ற தொங்கு பாலம் திறக்கப்பட்டது.
6: 1967 May 27 ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசுக்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர்.
5: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ச. ராஜாபாதர் அவர்களின் பிறந்த தினம் 1916 May 27.
6: இந்திய அரசியல் பொருளாதார வரலாற்று அறிஞர் பிபின் சந்திரா அவர்களின் பிறந்த தினம் 1928 May 27.
5: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினம் 1964 May 27.
6: நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய மருத்துவர் ராபர்ட் கோக் அவர்களின் நினைவு தினம் 1910 May 27.
5: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் க. ரா. ஜமதக்னி அவர்களின் நினைவு தினம் 1981 May 27. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
4: புதிய காலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நம் பண்பலையில் இன்று ஒலிபரப்ப இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். அறிவிப்பை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஓர் செய்தி. அறிவிப்புகளை தொடர்ந்து நெல் சாகுபடியில் உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தாலக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின்

விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள் அமரன் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சிநேகிதி தொடர்ந்து கேட்கலாம். பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு கொடைக்கானல் நிலையம். 2:30 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச்சிருக்கும்

மறுநாள் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு கொடைக்கானல் நிலையம், 2:30 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3 மணிக்கு சிதைச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 3:02 மெல்லவரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு சிதைச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கம், 4:30 பன்மலையின் ஆட்டக்கலம், மாலை 5 மணிக்கு சிதைச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 ஆகாஷ்வாணி 90, மாலை 6:45 தொடர்ந்து அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதுவர் ஜி சுரேகா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சானி பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், 8:45 இன்றைய பாரதம் திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து, தேனி கே வி கே செண்டக் வேளாண் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 காற்றில் வெடியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:55 ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று நாம் பண்பலையில் ஒலிபரப்ப இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம். இது மதுரேபம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸின் புதிய காலை. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலர்கிறது புதிய காலை.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 30:43 MHz ரமேஸ்வரம் FM 100.9 MHz-ல் இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: காலநிலை மாற்றமும் நம் வாழ்வியலும், இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி நம்ம பெருசா அக்கறை கொள்றோமா அப்படின்னா இல்லதான். ஆனா சமீப காலமா இந்த காலநிலை மாற்றத்துடைய விளைவை நேரடியா அனுபவிக்காதவங்களே இருக்க முடியாது. நமக்கு ஏற்படுகிற பருவகால மாற்றத்துல நடக்கிற அதீத விஷயங்களை சொல்லலாம். ஒண்ணு, மழை நமக்கு பெய்ய வேண்டிய காலத்துல இல்லாம போகுது, இல்ல அளவுக்கு அதிகமா பெய்யுது. வெள்ளம் ஏற்படாத வருடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமீப காலங்கள் மாறிக்கிட்டு வருது. ஒவ்வொரு வருடமும் நம்ம வெள்ளத்தால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை இந்தியாவில ஏதோ ஒரு பகுதி வருஷம் இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. புயல் மழையும் அளவு மீறியே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பேரிடர் காலநிலை மாற்றத்தால வர்றத பாக்குறோம். போன வருஷம் கேரளாவில ஏற்பட்ட நிலச்சரிவை சொல்லலாம். அதுக்கு அங்கு காடுகள் அழிப்பும் முறையற்ற வளர்ச்சியும் ஒரு புறம் காரணம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு புறம் அதிக அளவிலான மழைப்பொழிவும் காரணம்னே சொல்லலாம். அதுக்கு காலநிலை மாற்றம் தான் காரணம். 2023 திருநெல்வேலியில ஏற்பட்ட வெள்ள பேரிடரா இருக்கட்டும், போன வருஷம் விழுப்புரம் பாண்டிச்சேரி பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம், ஒவ்வொரு பக்கமும் ஏற்படுகிற பாதிப்பை நேரடியா பாக்குறோம். இமயமலையில கிளேசியர் பனி ஆறுகள் உருகி ஏற்படுகிற வெள்ளமும் அதிகமாகவே இருக்குது. சிக்கிம் மாநிலத்துல பனி ஆறு உருகிறதுனால கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட்னு சொல்லுவோம். அதுல வெள்ளம் ஏற்பட்டு ஒரு அணைக்கட்டை இடிச்சு இழுத்துட்டு போனதை நம்ம செய்திகள்ல பாத்துருக்கிறோம். இங்க எப்படின்னா, கடல்ல தீவுகள்ல வாழ்ற மக்கள் நிலைமை வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தங்கள் வாழ்விடமே அழிந்து போகிற ஆபத்துல இருக்காங்க. துருவ பகுதியில காலநிலை மாற்றத்தால பனி ஆறுகள் உருகி கடல் மட்டம் உயருது. அதனால பவளத்தீவுகள் மற்றும் பிற தீவுகள் இன்னும் 50-60 வருஷங்கள்ல முழுசுமாவே மூழ்கி போகிற அபாயத்துல இருக்கிறாங்க. தங்களுக்கு வாழ்கிற இடமே தங்கள் நாடே இல்லாமல் போகும் அப்படிங்கிற அபாயத்துல அவங்க இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா மாலத்தீவு, லட்சத்தீவு, பசிபிக் பெருங்கடல்ல உள்ள தீவுகள், இதையெல்லாம் சொல்லலாம். இப்படி எத்தனையோ மோசமான விளைவுகளை அடுக்கிக்கிட்டே போலாம். இது எல்லாத்திலையும் பாதிக்கப்பட போறது நாம மட்டும் இல்ல, உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களும் தான். இந்த காலநிலை மாற்றம் உருவாக முக்கிய காரணிகளா இருக்கிறது ஆலைகள் மூலமாகவும் பிற மூலங்கள் மூலமாகவும் நாம வெளியிடுற பல்வேறு வகையான பசுமை குடில் வாயுக்களை சொல்லலாம். குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரோ குளோரோ புளோரோ கார்பன் போன்றன. இவைகளை கட்டுப்படுத்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருது. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதன் மூலமா உலக நாடுகளை கூட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து காலநிலை மாற்றம் குறித்து விவாதித்து அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சட்டமாகவும் இயற்றி வர்றாங்க. சமீபத்துல கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29 அசர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய பாக்குங்கிற நகரத்துல நடந்துச்சு. இதுல காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் இணைஞ்சி பல முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க. அரசு பல வகையில முயற்சி செஞ்சு இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவை குறைக்கிறதுக்கு செயல்பட்டாலும், மக்களாகிய நாமும் நம்மால் இயன்ற வகையில சூழலையிலையும் அளவான நுகர்வையும் நுகரும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டோம்னா சூழலையில காக்கிறதோட நாமும் வளமாக வாழலாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதால் நன்மைகள் ஏற்படும். சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவமழையை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதனால் கோடை காலத்தில் பெய்யும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறலாம். கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்வது அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 வருடத்திற்கு ஒரு முறை சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மண் மிருதுவாகி மழை நீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படும். முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படும். கோடை உழவில் ஆழமாக உழுது மேல்மண்ணை கீழ்மண்ணாகவும் கீழ்மண்ணை மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணின் நாள்பட்ட இறுக்கம் தளர்த்தப்பட்டு மண் இலகுவாகும். இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும், மண்ணின் நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். கோடை உழவினால் பயிரை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாகுவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. இப்போது கூறிய பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்களின்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறையும். ஆகவே இப்போது மாவட்டத்தில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் இப்போது கூறிய நடைமுறைகளை பின்பற்றி சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறலாம் என சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டு செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. மா ஒட்டு, PKM 1, PKM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூரா, மல்லிகா, ருமானி ஆகிய ஒட்டு செடிகள் ₹80 விலையில் 15,000 கையிருப்பு உள்ளன. சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 ₹80 விலையில் 6,000 கையிருப்பு. கொய்யா பதியம், லக்னோ 49, லலித் ஆகிய ரகங்கள் ₹60 விலையில் 1,000 செடிகள் கையிருப்பு உள்ளன. எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் ₹40 விலையில் 1,800 செடிகள் உள்ளன. மாதுளை ஒட்டு பாகுவா ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. மேற்கிந்திய செர்ரிக்கன்று லோக்கல் ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. கொடுக்காப்புளி ஒட்டு PKM 1, PKM 2 ₹50 விலையில் உள்ளன. பலாப்பழம் ஒட்டு PKM 1, PKM 2, பாலூர் என்ற ரகங்கள் ₹100 விலையில் உள்ளன. டிராகன் பழம் கன்று ₹150, களாக்காய் கன்று லோக்கல் ₹40, விளாம்பழம் ஒட்டு PKM 1 ₹40, நெல்லி ஒட்டு NA 7, கிருஷ்ணா, காஞ்சன் ₹50, நாவல் ஒட்டு கொங்கண பகதுளி ₹60. விவசாயிகள் தேவைப்படும் செடிகளை வாங்கி பயன்பெறலாம் என பெரியகுளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழ அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 13 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஓர் செய்தி.

0: இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பர்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: சரிங்க, ஒரு மடக்கு 2 பேர்னு சொல்றீங்களா, இந்த 2 பேருக்கு வந்து எத்தனை ஏக்கர் நிலம் வந்து பொறுப்பா கொடுப்பீங்க? அவங்களோட பணி என்ன?
2: குறைஞ்சது அவங்க 2 பேருக்கு குறைஞ்சது 75 ஏக்கர் எழுதி அவங்க 2 பேருக்கு கொடுப்போம். கடைசி எழுதி பாய்ச்சறது அவங்க 2 பேர்தான் பாய்ச்சுவாங்க. பாய்ச்சி முடிச்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மடைக்கும் ஒரு 75 ஏக்கர், ஒவ்வொருத்தருக்கு ஒரு 100 ஏக்கர் கூட வரலாம் ஒரு 2 பேருக்கு. அது முன்ன பின்ன வரும். அறுவடைக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த 1 ஏக்கருக்கு வந்து இவ்வளவுன்னு நாங்கள் நிர்ணயம் பண்ணிடுவோம். கிராமத்திலே பேசிடுவோம். அதை வந்து அந்த அறுவடை ஒன்றதுக்கு பிற்பாடு அவங்ககிட்ட வந்து 1 ஏக்கருக்கு 20 படி நெல்லா 10 படி நெல்லா அதை வந்து அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. அந்த நீர்க்கட்டிகள் தண்ணி பாய்ச்சுறாங்கல்ல, நீர் பாய்ச்சுறாங்கல்ல, அவங்ககிட்ட அதை பண்ணுவாங்க.
1: இப்போ அந்த நீர்க்கட்டி 2 பேரும் விவசாயியோட பொறுப்பு தான் அந்த நீர் கட்டுறது செய்யறது எல்லாமே. இதுல வந்து அந்த நிலத்துக்குரிய ஒரு பொறுப்பு என்ன பொறுப்பு?
2: அவங்க வந்து அவங்க வந்து தானே போகணும், தண்ணியை பாய்ச்சுவோம். மோட்டை தண்ணி போயிடும், மோட்டை போயிடும், அதை வந்து அவங்க பாதுகாத்துட்டு அவங்க ஆட்டுக்கு போயிடுவாங்க.
1: அவங்க தோட்டத்துக்கு தேவையான பாதுகாத்து
2: பார்த்துட்டு தண்ணி வெளியே போகுதா வைக்கதான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ஆட்டுக்கு போயிருவாங்க. தண்ணி பாய்ச்சறது இவங்க கடமை. நீர்க்கட்டிகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் அப்படி பாய்ச்சிட்டு பாதியில வந்து போயிடும், பஞ்சமா போயிருந்த மாதிரி செத்துரும், சாவியா போயிடும். அதை வந்து கவர்மெண்ட் பார்த்து அந்த நீர்க்கட்டிகளுக்கு ஒரு நிர்ணயமா ஒரு சம்பளம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டாங்க மதுரையில். அதுக்கு நாங்கெல்லாம் வந்திருந்தோம், சானம் பவுண்டேஷன் சொல்லி, அதுல வந்து நாங்கெல்லாம் பேசணும்.
1: சரிங்க, இப்ப வந்து கம்மாயில வந்து வர்ற தண்ணியை பொறுத்து தான் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொய்ச்சி பொய்ச்சி அப்போ நம்ம மழை இல்லாத காலத்தில் வந்து கம்மா வறண்டுறோம். அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய் கரையை வந்து மேடை வந்து சரி பண்ணுறது, கம்மாயில் உள்ள இருக்க முள்ளெல்லாம் வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் நீர்ப்பாசன கமிட்டியோட வேலை தானா?
2: எங்கள் அந்த கிராமத்தோட வேலை,
1: கிராமத்தோட
2: அவங்களும் சேர்ந்து எங்கள் கிராமத்தோட வேலை. இந்த மட பழுது பார்க்கறது, செடி இதுகளை அகற்றுறது எல்லாமே எங்கள் இதோட வேலை.
1: சரிங்க, இப்போ வந்து இந்த முள் அகற்றுறதோ இல்லாட்டி வந்து கரையை வந்து பலப்படுத்துறதோ மடையை சரி பண்ணுறதோ இதுக்கெல்லாம் வந்து பொருளாதார செலவாகும், இதை எப்படி வந்து நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க?
2: பொருளாதாரம் கவர்மெண்ட்டும் ஒரு டயத்தில் பார்ப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மீன் ஏலம் விடுவோம், கம்மாயில் மீன், கிராமத்தில் மீன் ஏலம் விடுவோம். இதை வந்து கவர்மெண்ட் அவங்ககிட்ட சொல்லி, இந்த பஞ்சாயத்து போட்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரசீது வாங்குவோம். வாங்கிட்டு அதை நாங்கள் கிராமத்தில் எடுத்து அதை இன்னொருத்தருக்கு விட்டு அந்த காசை வச்சு ஒரு கோயில் அல்லது மடை பராமரிப்பு, இந்த செடி முள் அகற்றுறது இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தோடு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்.
0: இதுவரை நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய பிறப்பு பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 0552 என்கிற முன்னணிப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோசி மிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளையும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள

0: 90% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
3: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன நான் சொல்றேன்,
3: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: நேரம் 6:56, இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சியில ஒரு சுட்டி குழந்தை நம்மளோட பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: லிண்டா.
8: லிண்டா. லிண்டானா என்ன அர்த்தம்?
9: பியூட்டி.
8: பியூட்டி. ஓ, அதனாலதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களா? ட்ரெஸ்ஸும் பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கீங்க இல்லையா? என்ன படிக்கிறீங்க?
9: ஃபோர்த்
8: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்?
9: பாடுறது.
8: பாட்டி ஆட்ட கத்துக்கிறீங்க?
9: அம்மாதான்.
8: அப்படியா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா?

0: ரொம்ப அற்புதமா பாடுனீங்க.
1: இதுவரை பூந்தொழில் நிகழ்ச்சியில பங்கேற்ற லிண்டா அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது பூந்தொழில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் ஆபீசர் 8 பணியிடங்கள், டெக்னீஷியன் 4 என மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, பிஇ, பிடெக், எம்எஸ்சி. இதனோட வயது வரம்பு 18-28 வரையும் இருக்கலாம். இது வந்து எந்த நிலவரம் அப்படின்னா June 20, 2026 நிலவரப்படி. தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, ட்ரேடு தேர்வு முறையில் தேர்ச்சி முறை நடைபெறும். பணியிடம் சென்னை, ஜெய்ப்பூர். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் June 20, 2026. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலுமிருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்களில் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார்.

0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா துபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29ஆம் தேதி வரையிலும், கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 7:25
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ஏகாதசி, தாளக்கரை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு அருகில் உள்ள ஞானக்கரை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. தாளம் என்றால் ஓடை. முற்காலத்தில் வற்றாத நீர்நிலைகள் இங்கு இருந்தன. அவற்றின் கரையில் உள்ள ஊர் என்பதனால் தாளக்கரை என பெற்றது. இந்த ஊரில் 600 ஆண்டுகளாக அமைந்த திருக்கோவில் இக்கோவில். இங்கு நரசிம்மர் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மேலும் ராகுகேது தோஷமும் நீக்கும் பரிகாரத்தலமாக இது விளங்குகிறது. இரணியனை வதம் செய்த நரசிம்மர் மிக உக்ரமாக இருந்தார். அவரின் உக்ரம் தணிந்திட இந்த தலத்தில் நரசிம்மரின் இடதுபுறம் நின்ற கோலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அருள் பாலிக்கிறார். இங்கனம் நரசிம்மரும் மகாலட்சுமியும் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பது வேறு எங்கும் காண இயலாத தரிசனம். நரசிம்மர் சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறார். அவர் சந்திர விமானத்தின் கீழ் வீற்றிருப்பதால் சாந்த சுரூபியாக உள்ளார். மகாலட்சுமியின் சகோதரரான சந்திர பகவானே இங்கு சந்திர விமானமாக உள்ளார் என்பது ஐதீகம். ஆலயம் கிழக்கிலும் வடக்கிலும் திருவாயில்களை கொண்டு விளங்குகிறது. கோவிலின் உள்ளே நுழைந்தால் வலப்புறம் தெப்பக்குளம் உள்ளது. குளத்தின் அருகே பக்தர்கள் விளக்கேற்றும் மண்டபம் அமைந்துள்ளது. நரசிம்மரை மனதார வேண்டிக் கொண்டு விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டிய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறிடும் என்பது இங்கு மக்களின் நம்பிக்கை. ஸ்ரீ ஆஞ்சநேயரும் ஸ்ரீ சர்ப்ப விநாயகரும் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர். இந்த விநாயகரின் சிரசில் ஆதிசேஷன் குடையாக அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. ராகுகேத தோஷமுடையோரும் நாகதோஷம் உடையோரும் இந்த விநாயகரை வழிபட்டால் தோஷங்கள் அகன்றிடுமா? நரசிம்மருக்கு நேர் எதிரே கூப்பிய கரங்களோடு கருடாழ்வார் காட்சி தருகிறார். நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கி செல்வவளம் பெருகிடும். சுவாத்திய நட்சத்திர நாளில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபட்டால் திருமணத்தடை அகன்று திருமணப்பேறு மற்றும் மகப்பேறு கிட்டிடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மரையும் சர்ப்ப விநாயகரையும் வழிபட்டால் மனக்கவலை அகன்று மன நிம்மதி ஏற்படும். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு, புரட்டாசி சனிக்கிழமைகள், சுவாத்திய நட்சத்திர நாட்கள், ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்கள் இங்கு விழா நாட்கள். நலம் பல நல்கிடும் தாளக்கரை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே கருடாத்ர நிவாசாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஓம் ஸ்ரீ நரசிம்மாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

ஏழு மணி 41 நிமிடம் 50 நொடியில்

47 நிமிடம் 43 நொடிகளை கேட்டு வச்சிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் போக்கள் இது முதிரை ஃபம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் ஃபம் 100.9 மெகா ஹெட்ஸ்.

ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களா 25-30-170 மற்றும் 25-30-171 04-5 முன்னணி போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

சில நிமிடங்கள் தான் இருக்கு. பாட்டு வேணும் நிகழ்ச்சி கேட்கறதுக்காக நம்ம நேர்கள் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் பெருமையை புத்த முதிய பாடல்களா வளம்பர காத்துட்டே இருக்கு. பாட்டு வேணுமா 25 30 170 மற்றும் 25 30 171 04 இந்த ரெண்டுங்கிற முன்னணி போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது பாட்டு வேணுமா. இதுவரைக்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் புகைப்பூக்கள் கேட்டு ரசிச்சோம். இப்ப நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர

மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களுக்கு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சியை வளம் இறக்காதுட்டே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னணி போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப இனிப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம்
0: பாண்டி பேசுறேன். நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நம்ம கேட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணும்னு ராமநாதபுரம் மாவட்டர்கள் மனம் பெரும் எப்பத்து முதல் இருப்ப பாடல்களை வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த வரிசையில காத்துட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பரமக்குடி இருந்து லட்சுமணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க லட்சுமணன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாரிட்டு படத்துல இருந்து
0: நன்றி. இணைப்பில் வந்திருக்க பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
5: பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்த முதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
6: ஆகாஷ் வானொலி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் தேது வரிசையில் இருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் பூவுலரசி மரத்துக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
5: சொல்லுங்க முருகன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
6: எனக்கு வந்து சண்டிவீரன் படத்துல இருந்து அலங்கிர குழுங்கிற அந்த பாடல் கொடுத்துருக்கேன் மேடம்.
5: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இன்றைய பாட்டு வேணுமா? 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னிணைப்போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெயசன் பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: அனைவருமே நலமா இருக்கு.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இப்ப காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நன்றி.
0: பாடல் வருகிறது உங்களுக்காக, நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: வணக்கமாக கேட்டு இருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு. இது மதுரை எஃப்எம் 93.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இப்ப அடுத்த என்ன பேர் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ஜமுனா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பிரியமானவளை படத்துல இருந்து என்னவோ என்னவோ.
0: ரொம்ப நல்ல பாட்டு தாங்கம்மா, ஆனா கொஞ்சம் இது புத்தம் புதிய விருப்ப பாடல்கள் இன வரக்கூடிய நிகழ்ச்சி, சரிங்களா?
1: புத்தம் விஜய் சாங் போடுங்க.
0: சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதேகம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நம்ம கேட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நிர்மலம் விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. நேரம் 8:34 ஆயாச்சு. இப்ப அடுத்த என்ன பேர் காத்துக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: படத்திலிருந்து
2: சரிங்க, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பாடல் வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்த முதல் விருப்ப பாடல்களோடு. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய நேயர் வருக, வணக்கம். சொல்லுங்க ஜஸ்டின், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: பாடல் போடுங்க.
2: சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் பெருமையை புத்தம்புதிய விருப்ப பாடல்களை வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நம்ம மதுரை எஃப்எம் 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் பெறும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லுவாங்க. 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 அனைத்து நேர்களும் 0452 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு இன்று காலை 11:02. இப்ப பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்காக இனிவர்கள் கதட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: அதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வேலுநாச்சியார்.
1: வேலுநாச்சியார், முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: விடுதலை படத்துல இருந்து.
1: சரிங்கம்மா, நன்றி இனிப்பில் வந்ததற்கு.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: பாடல் வருகிறது உங்களுக்காக, நிகழ்ச்சிக்கிறோட அனைவருக்காகவும்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரை ஓரமாக ஒரு ஆலமரம். அந்த பொய்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த அந்த இலையோட ஒரு பாதி தண்ணீர்லேயும் மறுபாதி தரையிலையும் கிடந்தது. தண்ணீரில் விழுந்த ஒரு பாதி இலை மீனாக மாறிச்சு, நிலத்தில் விழுந்த பாதி இலை பருந்தாக மாறிச்சு. ஒரு மீன், ஒரு பருந்து, இது ரெண்டும் ஒன்று ஒன்று இழுக்க ஆரம்பிச்சுட்டுது. தவம் பண்ண ஆரம்பித்தவர் இதை கவனிக்க ஆரம்பித்தார். தவம் கலைஞ்சுட்டுது, தவத்திலேருந்து தவறிட்டார் அப்படிங்கிற குற்றத்துக்காக ஒரு பூதம் வந்து இவரை பிடிச்சி கொண்டுகிட்டு போய் இவர் ஜெயிலில் தள்ளிவிட்டுது. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே 999 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் இவர் மாதிரியே தவத்தில் தவறினவங்க. எல்லாரையும் அந்த பூதம் தான் பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து தள்ளி வச்சுருக்குது. அந்த பூதம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சிறையில் வந்து 1000 பேர் சேர்ந்ததும் ஒரேடியாக எல்லோரையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது.

0: அப்படி தான் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக இவர் வந்து சேர்ந்ததும் எண்ணிக்கை 1000 ஆச்சு இல்லையா. அதனால் ஏற்கனவே அங்கே இருந்த 999 பேருக்கு இவர் பேரில் எரிச்சல் வந்துட்டுது. இவரால் தானே அவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து வரப்போகுது. இவர் ஒருத்தர் வரலைன்னா இப்போதைக்கு அந்த பூதம் அவங்கள சாப்பிட போகிறது இல்லையே. அதனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, குற்றம் சாட்டினாங்க. நீ தான் எங்கள் அழிவுக்கு காரணம்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக வந்தார் அவர். ஒரு நூல் எழுதினாராம். அந்த நூல் தான் திருமுருகாற்று படை. அவர் யார் தெரியுமா? அவர் தான் நக்கீரர். அதாவது அந்த காலத்திலேயே ஜெயிலிருந்து புத்தகம் எழுதினவர் நக்கீரர். அவர் பாடின பாட்டு அவருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. அவர் கூட இருந்த 999 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கருத்தை கவனிப்போம். பொய்கை கரைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகம். பழுத்து போய் விழுந்த ஆலம் இலைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இங்கே இருக்கிற உயிர்கள். இலை வந்து குளத்தில் விழுந்தது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வந்து விழுந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ரெண்டு வழி இங்கே காட்டப்பட்டிருக்கு. மீன் மாதிரி வாழறதா இல்லை பருந்து மாதிரி வாழறதா. மீன் எப்படின்னா தண்ணீரில் மேற்பரப்புலேயே நீந்தி விளையாடும், அங்கே கிடக்கிற அழுக்கையே சாப்பிடும், அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். பருந்து எப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கை உயர்ந்தது தான், இருந்தாலும் அது கண் வந்து இங்கே இருக்கிற அழுகி போன பணங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூமியை தேடிக்கிட்டே இருக்கும். மீன் வாழ்க்கை வந்து உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை. அடித்தளம் வரைக்கும் போய் வாழ்வின் உண்மையை அனுபவித்து தெரிஞ்சிக்காமல் ஏதோ மேலெழுந்த வாரியாக சில அழுக்கு மாதிரியான தாழ்ந்த இச்சைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கை இது. பருந்து வாழ்க்கைங்கிறது அறிவு வாழ்க்கை. அறிவு மிக உயரத்தில் இருக்கும், ஆனால் ஆசை வந்து அதை இழிநிலையில் கொண்டாந்து ஈடுபடுத்திவிடும். அறிவும் உணர்ச்சியும் ஒன்று கொண்டு முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர்கள் நிறைந்த போர்க்களம்தான் இந்த உலகம். இதுதான் நக்கீரரோட தவம் குலைந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். இந்த கருப்பொருள் நமக்கு உணர்த்துகிற நீதி ஒன்று உண்டு. மீனும் பருந்தும் இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையாம். உலகம்ங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு நீந்த தெரியணும். உலகத்திலேருந்து ஒதுங்கி வாழாமல் தனக்குன்னு எந்த வித பற்றும் இல்லாமல் எதிலேயும் தோய்ந்து நின்று நுகர்தல் இல்லாமல் நீரின் மேற்பரப்புலேயே நீந்தி வாழற மீன் மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா? ஆனால் அதே சமயத்தில் பருந்து வாழ்க்கையை மறுக்கொள்ளணும். பருந்து வாழ்க்கை ஒரு வகையான யோக வாழ்க்கை. உடல் வாழ்க்கையில் மீனாகவும் உயிர் வாழ்க்கையில் பருந்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இது இருக்கட்டும். நக்கீரர் வந்து ஜெயிலில் புஸ்தகம் எழுதினார் இல்லையா. நம்மால் ஒருத்தர் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். என்னங்க ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது புத்தகம் எழுதுனீங்களான்னு கேட்டோம். எழுதினேன் சார், அதுக்கப்புறம் தான் வெறுங்காவல் தண்டனையிலேருந்து என்னை கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அப்படின்னார். என்ன புத்தகம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம். ஜெயிலிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் சார், அதுக்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இது வரைக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டு வச்சுட்டு இருந்தோம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மன உரிமை புத்தம்புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்து சென்றிருந்தது. பாட்டு வேணுமா நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை

தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாப்பி ஹாப்பி மார்னிங் நேர்களே, இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்துட்ருக்கு. குட்டி குட்டி தகவல்களோட அதிரடி பாடல்களுமாய் ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்கு நிறமில்லை. தகவல்கள் சொல்ல உங்களோட இணைந்திருக்கிறேன் டயனா. நம்மளோட லைஃப்பில், அதாவது வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன், மேடு பள்ளம்லாம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் ஆனால் நம்பிக்கையோட நதி மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கணுமா, அப்போ தான் நமக்கான வெற்றி கடல் மாதிரி ஒரு இடத்துல காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி தகவலோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இந்த நாளோட சிறப்பு, அதாவது 27/5/2026, இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி அவர்களோட பிறந்த நாள் வந்து இன்று கொண்டாடப்படுது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வலம் வர காத்திருக்கு. தினம் தினம் வர்ண ஜாலமாய் கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையோட இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். ஆமாம், அலைபேசியெல்லாம் இல்லாதப்ப நம்ம அந்த நிமிடங்களை, அந்த காலத்தை எப்படி வந்து பிரயோஜனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதை பற்றிய தகவல்களை நீங்கள் வந்து உங்களோட இவ்வளோ ஒரு அழகான அந்த நாட்களை வந்து நான் அப்படியே வந்து நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அலைபேசி இல்லை அழகிய நிமிடங்கள். நேயர்கள் வந்து அலைபேசியில் வந்து கலந்துக்கணும். என்ன நம்பரில் அழைக்கணும் அப்படின்னா, 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. மறந்துடாதீங்க, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்.

0: ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நிறமலை நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல், இந்த நாள் 27/5/2026, அதில் இன்னொரு ஒரு முக்கியமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதல் மற்றும் நீண்ட காலம் பிரதமராக வகித்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிறமலை.
1: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளலிசை மெட்டுக்கொழுமாய் கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க போற தகவல் பிஎம் ஸ்கீம், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, அதாவது பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். இத்திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நாம கேட்க போறோம். இந்த திட்டம் வந்து பண்ணைகளில் நீர் வசதிகளை மேம்படுத்தவும் உறுதி செய்யப்பட்ட நீர்ப்பாசனத்தின் கீழ் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தவும்

ஸ்கீம், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, அதாவது பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். இத்திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நாம் கேட்க போகிறோம். இந்த திட்டம் வந்து பண்ணைகளில் நீர் வசதிகளை மேம்படுத்தவும், உறுதி செய்யப்பட்ட நீர்ப்பாசனத்தின் கீழ் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தவும், நிலையான நீர் சேமிப்பு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், இந்த திட்டத்தோட தகவல்கள் தான் நாம் இப்போ கேட்டுட்ருக்கோம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்சக்தி எனும் அமைப்பின் மூலம் வேளாண் மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட வந்து வழிவகை செஞ்சுருக்குறாங்க.

ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 ஆண்டுகள் வானில் ஒளித்த வரலாறு, காற்றின் கரங்களில் கதை சொன்ன குரல் நீ, காலத்தின் தடங்களில் நினைவாய் நின்ற நினைவு நீ, காணாத முகங்களுக்கும் காதலாய் இருந்தாய், கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உறவாய் பிறந்தாய். வானொலி அலைகளில் வாழ்க்கை பாடம் பாடி வசந்தம் போல் நம்முள் விழுந்தாய், இனிமை சேர்த்தாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை, உணர்வின் ஒளி போல உலகம் முழுவதும் கலந்துவிட்டாய். மக்களின் மனம் இணைக்கும் மந்திரம் நீதான், ஒளியின் ஓவியம் நீ, வானம் பேசும் மொழி நீ, வார்த்தையில்லா இசை நீ, காணாத உலகங்களையும் காதில் கொண்டு வந்தாய் நீ. காலை ஒளி உதிக்கும் முன் குரலாய் வந்த நின்றாய், கனவுகள் கூட விழித்திட கதை சொல்லி சென்றாய். 90 ஆண்டுகள் கடந்தும் உன் ஒளி மங்கவில்லை ஆகாஷ்வாணி, நீ ஒரு குரல் அல்ல, ஒரு காலத்தின் இதயம், என்றும் ஒளித்து கொண்டே இருப்பாய் எங்கள் மனதில். உன் பயணம் 100 ஆண்டுகள் கடந்து தொடரட்டும், நாளும் புதிய ஒளியாக மலரட்டும். வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணிக்கு 90.

நேரம் 9:34 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் இதோட தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் இதை பத்தி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த திட்டத்தின் மூலம் நீர் மேலாண்மை மேற்பரப்பு, சிறுநீர் பாசனம், நீர்நிலைகளை வந்து சீரமைத்தலும் புதுப்பித்து மீட்டமைத்தலும், அடுத்தது நிலத்தடி நீர் பாதுகாப்பு, இந்த திட்டங்கள் வந்து உழவர்களோட நலன் கருதி அவர்களை வந்து சென்றடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு.

ட்ரைடம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க போற தகவல், அதாவது வேளாண் நீர்ப்பாசன திட்டம் PM ஸ்கீம், இதை பத்தி தகவல்களை நாம் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலம் உழவர்களின் நலனுக்காக நில வளத்துறை மூலம் ஒரு துளி நீருக்கு அதிக பயிர் என்ற திட்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்தப்பட்டிருக்குங்க.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ள இசை மெட்டுக்கொழுமாய் ட்ராக் டைம் பீட்ஸ் காத்திருக்கு நிரம்பலை. பிஎம் ஸ்கீம் வேளாண் நீர்ப்பாசன திட்டம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இதில் அடுத்த நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் வந்து, இந்த திட்டத்தின் மூலம் லக்வார் மற்றும் ரேணுகா ஆகிய இரண்டு தேசிய திட்டங்கள் மூலம் நீர்ப்பாசனத்திற்கும் பயிர் சாகுபடிக்கும் நிதியுதவி வழங்கிட வந்து ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையோட இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். அலைபேசியே இல்லாதப்ப நம்ம அந்த நேரத்தை வந்து எவ்வளவு பிரயோஜனமா பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில. இந்த தலைப்பத்திய கருத்துக்களையும் நேயர்கள் சொல்ல அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு மறந்துடாதீங்க. இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஹாய் மதுரை எஃப்எம் லிசனர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

நேரம் 9:58 கேட்டுட்டு இருக்கீங்க பீட்ஸ் கத்திருக்க நேரம் இல்லை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிறைவான தகவலாக ஒரு சிறப்பான தகவல் கேட்டலாமாங்க. அதாவது இளம் சாதனையாளர்கள் அவர்களையும் நம்ம வந்து வாழ்த்தணும் இல்லையா. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி, அவங்க என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பேர் முதல்ல வந்து யமுனா. இவங்க வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. ரப்பர், பென்சில் இந்த மாதிரி எதையுமே வந்து பயன்படுத்தாமல் வெறும் பேனாவை மட்டும் பயன்படுத்தி ஒரே ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் உள்ள 135 முக்கிய கோயில்களோட தோற்றத்தை வந்து படம் வரைந்து சாதனை படைச்சிருக்காங்க. இது ஒரு அரிய சாதனை தான். நாமளும் அவங்கள வாழ்த்திடலாம், அப்படியே பாடல் கேட்டுலாம் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

உடம்ப முடிச்சு கால் எடுத்து வச்சாலே இடமா முழுசா உங்க கூட்டத்தை மட்டும் பார்த்த

0: சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளல் இசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்திட்ட ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்கு நிறமலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளைப்புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மொஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி

பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். எல்லாருமே ரொம்ப ஒரு அவளோட காத்துட்டு இருப்பீங்க, நீங்க எதை பத்தி கேட்க போறோம் அப்படிங்கிற அவளோட இந்த பாடலை கேளுங்க, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாடல இருந்தே அது என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க யூகிச்சுட்டே இருங்க, பாடலும் கேட்டு வந்துடலாம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என் விருப்பம்.

கடிதம் கேட்டதுமே எல்லாருமே யூகிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நீங்க கண்டுபிடிச்சது ரொம்பவே சரிதான். கடிதம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்வரப்பம் நிகழ்ச்சியில கேட்க போறோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இந்த கடிதத்துக்கு பல பெயர்கள் இருக்கு. நம்ம பொதுவாக கடிதம், லெட்டர், மடல், கடிதாசி இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். திருமுகம் அப்படிங்கிற ஒரு நல்ல தமிழ் பெயரும் கூட இருக்குங்க. இன்னும் கடிதம் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய இனிமையான பாடல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: விஷயம் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு வச்சிட்ருக்கோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். மதுரைக்கும் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz, 10:14 நிமிடத்தில். கடிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருக்கிடையே இடம்பெறக்கூடிய எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த கடிதம். தமிழில் இதை கடிதம் மூலமே அஞ்சல் அப்படின்னு இடம்பெறுது. இது உறவுகளுக்கிடையில் நண்பர்களுக்கிடையிலும் தகவல் பரிமாற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாங்க.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என் விருப்பம் கடிதம் பத்தி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 10:20:35 நொடி. கடிதம், திருமுகம், மடல், இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படுது இந்த கடிதம். இது கடிதம் எழுத்தானது மொழியின் இலக்கிய மற்றும் இலக்கண முறைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. அதாவது எழுதுவதற்கும் வாசிப்பதற்கான அறிவு வந்து கடிதம் மூலமாகவே வளர்க்கப்படுதுன்னு சொன்னாங்க.
4: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
5: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

கடிதம் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. இந்த கடிதம் வந்து எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகவே கருதப்பட்டது. தொடக்கத்தில் காகித வழி நேரடி பரிமாற்றத்தாக இருந்த தொடர்பு இணையம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி இணைய ஊடக மின்னஞ்சல் அனுப்புதல் பிரபலமடைந்ததால் வழக்கொழிந்தும் காணப்படக்கூடியது மாறிவிட்டது.

பற்றின பல சுவாரஸ்யமான தகவலோட இனிமையான பாடல்களும் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ என் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. நன்றி, நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா 2024 வெளிவந்த அமரன் திரைப்படத்திலிருந்து தான். இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. ராஜ்குமார் பெரியசாமி படத்தை இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. முதல் பாடலா கார்த்திக் நேதா வரிகளில் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல் கேட்டுலாமா?

நேரம் 10:36 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அமரன் திரைப்படத்துல இருந்துதான் இனிமையான இன்னிசை மெட்டுக்களா வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு விவேக் வரிகள்ல நகுல் அபயங்கர், ரம்யா பாத் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போறோம்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இன்று காலை மணி 11:02 வர்ண ஜாலமாய் வலம் வர காத்திருக்கிற கண்ணாடி மாளிகையோட இன்றைய சிறப்பு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். அலைபேசி இல்லாதப்ப அந்த காலத்தை நம்ம எவ்வளோ பிரயோஜனமாக பயன்படுத்தணும். இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள தான் நம்ம இந்த ஃபோனுக்கெலாம் வந்து இவ்வளோ அடிக்ட் ஆகிருப்போம் கண்டிப்பாக. அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அழகிய காலங்களை எப்படி பிரயோஜனமுள்ள தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்தி தலைப்பு பற்றிய கருத்துக்களை நேயர்கள் சொல்ல வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற அனைத்து நேயர்களும் இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு மறந்துடாதீங்க. இன்னைக்கு காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்.

அமரன் திரைப்படத்துல இருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம். அடுத்துதான் நாம கேட்க போற பாட்டு யுக பாரதியோட வரிகளில் கபில் கபிலனும் ரக்ஷிதா இணைந்து பாடிருக்காங்க பாடல் இதோ காற்றலைகளில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பட பாடல்கள் அமரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் நம்ம கேட்டுட்டே இருக்குங்க. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு யுகபாரதி வரிகளில் சைந்தவி குரல்ல பாடல் இதோ காற்றளிகளில் நேர்களுக்காக.

ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் அமரன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோங்க. அடுத்ததாக அதே திரைப்படத்தில் யுகபாரதியோட வரிகளில் ஃபைசல் ராசி பாடிய பாடல் தான் இதோ காற்றாலிகளில்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அமரன் திரைப்படத்திலிருந்து. ஒரு அடுத்ததான் நிறைவான பாடலாக நம்ம கேட்க போகிறோம். பாடலுக்கு வரிகள் அறிவு எழுதி குரல் கொடுத்துருக்குறாங்க. பாடலில் கற்றலைகளில் நேர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை FM Rainbow 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. இதன் தரும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது உடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கு. தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வரும், அதாவது வானவில்லை போல அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் நம்ம கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைபேசி இல்லா அழகிய நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை நேயர்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறோம் டயனா மற்றும்
1: கோகுலரசி. அலைபேசி இல்லா அழகிய நிமிடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுடைய மனதில் வந்து எழுந்திருக்கும். இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சிருப்பாங்க, அலைபேசி இல்லாமல் இருக்க முடியுமா? நம்மளாம் எப்படி ஒரு காலத்தில் அலைபேசி இல்லாமல் இருந்தோம்?
0: அதாவது ஒரு 10 வருஷம் தான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு இந்த 10 வருஷத்துல தான் இந்த அலைபேசியோட பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லணும் இல்லைங்களா. அதாவது அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு சின்ன பட்டன் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நோக்கியா ஃபோன், அதுதான் முதன் முதல்ல வந்தது நமக்கு. அதுக்கும் முன்னாடி அப்படின்னு போனோம்னா ஃபோனே கிடையாது. ஆமாம், அதாவது இந்த ட்ரிங் ட்ரிங்னு அடிக்கிற இந்த ஃபோன் இருக்கும், நம்ம நம்பர்லாம் டயல் பண்ணி தான் நம்ம வந்து பேசுவோம். அது கூட நம்ம அதிகமாக நேரம் செலவிட்டுருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹலோ, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த அலைபேசியோட பயன்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கூடயே நம்ம கூட ஒரு அங்கமாக நம்ம உடல் உறுப்பு மாதிரியே மாறிடுச்சு.
1: அப்படின்னு கையில் 5 விரல் கிடையாது, 6 விரல் இருக்குது, அது வந்து ஒரு ஃபோனை நம்ம கையில் எல்லார் கையிலுமே இருக்குது.
0: ஆமாம், சொல்லணும் அப்படின்னா தூங்க போகும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே வந்து தலைமாட்டில் வச்சுக்கிறோம், நம்ம அதை விட்டு பிரியவே மாட்டேங்கிறோம்.
1: அதாவது லாஸ்ட்டு பார்த்துட்டு தூங்குறது வந்து ஃபோனு தான், காலை எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனு தான்
0: அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாறிட்டோம். அந்த அலைபேசியே இல்லாத நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு? நம்ம கல்லூரி வாழ்க்கை, பள்ளி படிக்கும் போகுது நம்ம நண்பர்களோட அதிக நேரம் செலவிட்டிருப்போம். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் நமக்கு அப்போ இருந்திருப்பாங்க, நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இருந்திருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வச்சு பராமரிச்சிருப்பாங்க, நிறைய மரங்களோட செடிகளோட பேசியிருப்பாங்க. இதுதான் வந்து நிறைய நேரங்கள் அம்மாலாம் சொல்லுவோம் அப்படின்னா சமையல் கட்டில் இருந்திருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி சமைச்சிருப்பாங்க.
1: அப்போ என்ன குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லி வளர்ந்தாங்க,
0: பாட்டி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கதைகள்லாம் சொல்லிருப்பாங்க. சோ முதல் நேரம் நம்ம கிட்ட பேச காத்துச்சிருக்காங்க, பேசிடலாமா?
2: கொஞ்சம் எதிரொலிக்குதுமா பேசுறது, நீங்க பேசுறது
0: இப்ப சரியா இருக்கா?
2: இருக்கு,
0: சொல்லுங்க.
2: அதாவது அழகேசி இல்லாத அழகிய நிமிடங்களை நாங்கெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். நாங்க திருவயசா இருக்கும்போது கம்மாக்கரையில போய் சுத்துறது, மயக்க வயல் வெளிகள்ல போய் சுத்துறது, குளக்கரையில போய் குளிக்கிறது, அப்புறம் விளையாட்டு, ஏகப்பட்ட விளையாட்டு, தட்டாங்கல், பல்லாங்குழி, நாங்க விளையாடாத விளையாட்டே இல்ல, நொண்டிக்கோடி, திருடன் போலீஸ், தெருவிலேயே எல்லாருமே திருடன் போலீஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு உள்ள நுழைஞ்சு ஒளிஞ்சுக்குருவோம் பாருங்க, அந்த விளையாட்டு. இப்படி ஏகப்பட்ட அழகிய நாட்களை நாங்க அனுபவிச்சோம்மா. ஆனா இன்னைக்கு பாவம், கைபேசி கலைந்து போறார்கள், தொலைக்காட்சி தொலைந்து போறார்கள், எல்லாமே பாவம். பிள்ளைங்களோட வாழ்க்கை எந்திரத்தனமா மாறி இருக்கு பாத்தீங்களா? அந்த அவல நிலை ஏற்படுத்தினது வந்து நம்ம தான், வேற யாரும் கிடையாது.

0: கட்டாயம்.
1: நம்ம கைபேசிய வந்து தேவையானதுக்கு மட்டும், அதாவது நம்ம வருவேல எலி படத்துல சொல்லுவாரு, தயிர் சாதம், தமிழ் தயிர் சாதம் மாதிரி தமிழ் கொட்டி கிடக்கையில இந்த ஊர்வா மாதிரி இருக்கிற இங்கிலீஷ என்னத்துக்குயா தயிர் சோறு மாதிரி
2: சாப்பிடுறீங்க?
1: தேவைக்கு அப்பப்ப பயன்படுத்திக்கிட்டு, யாருக்காவது ரொம்ப தொழிலுக்கெல்லாம் தேவைன்னா கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு, அது ஓரங்கட்ட மறுக்கிறாங்க பெற்றோர்கள்லாம். அதாவது பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி பண்றதுனாலதான் பிள்ளைங்க அதுக்கு அடிமையாயிடுறாங்க. ஏமா நீ பாக்குற அப்படிங்கிற வார்த்தையிலதான் இப்ப மூழ்கி போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, இப்ப நாங்கெல்லாம் இந்த பிள்ளைங்களாம் லீவுக்கு வந்துச்சு பெரும்பேட்டையெல்லாம் கோயில்களுக்கு, பல ஊர்களுக்கு அழைச்சிட்டு போன, கிராமங்களுக்கு கோயில்களுக்கு பொங்க வைக்கிற, மாவிளக்கு வைக்கிற, வாங்க வாங்கன்னு கிளப்பி கூட்டிட்டு போயிருவேன். அப்ப அந்த கைபேசியே தொடாமையே நாங்க ஒரு 10 நாள் வாழ்ந்தோம்மா போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல. அப்ப அது வந்து ஒரு அழகிய காலங்களாய் பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு பழைய காலங்களை நினைச்சு பார்த்து அந்த மாதிரி ஒரு பரஸ்பர அன்புகளை பராமரிக்கிறதுக்கும் உதவியா இருந்துச்சுங்க அம்மா. ஆனா எப்பவுமே நம்ம வந்து தீமைய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நன்மைய எப்பவுமே தேடும் போது நம்ம ரசனையான வாழ்க்கைய, தேடலான வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையிலேயே அமைச்சு கொடுக்க முடியும். இயற்கைகளை நேசிக்க முத கத்துக் கொடுக்கணுங்க அம்மா. மனிதனையும் இயற்கையை நேசிக்கிறது, எல்லாரோடைய அன்போட பழகுறது, உறவு கடவுளை எல்லாம் நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி அழைச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து சோறாக்கி சாப்பிடுறது, குழந்தைகளை விளையாட விடுறது மூலமா இதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாங்கிறது என்னோட கருத்து.
0: அதாவது அலைபேசி இல்லாம அவங்க வந்து நிறைய விளையாட்டுகளை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாங்க. கண்டி
2: இந்த மாதிரி கோடை விடுமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு கட்டம் போட்டு
0: பல்லாங்குழி
2: இருப்பாங்க, பல்லாங்குழி இந்த மாதிரி நிறைய
0: விளையாட்டுகள் இருந்தது அப்படின்னு. இந்த ஒரு குடம் தண்ணி எடுத்து அந்த விளையாட்டெல்லாம் இப்போ மறைஞ்சு போச்சா இல்ல மறந்துட்டாங்க நிறைய பேர்.
2: எல்லாமே போன்லதான் கேம்ஸ் கூட விளையாடுறாங்க.
0: நம்ம அதெல்லாம் வந்து மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்மளும் இந்த போனை பத்தியே சொல்லாம அதை விட என்னென்ன இருக்கின்ற விஷயங்களை நேயர்களுக்கு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா கிட்டத்தட்ட விடுமுறை நாட்கள் முடிய போகுது. இருந்தாலும் இனிமே ஸ்கூல் போனாலும் வந்து இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் இந்த போன்ல பயன்படுத்தாம என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து நேயர்களுக்கு சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணையலாம் நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை FM 103.3, மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.
8: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கு தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: அலைபேசியில் அழகிய நிமிடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம கண்ணாடி மாளிகையில் பேசிகிட்டு இருக்கோம். அது எஃப்எம் 90.3 MHz ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 MHz. நேர்கள் வந்து எல்லாருமே பங்கேற்று பேசிகிட்டு இருக்காங்க. 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. அலைபேசி இல்லாமல் எப்படிலாம் இருந்தோம், அப்படியே ஒரு கணக்கானங்களா அப்படியே நம்ம பின்னோக்கி சென்றிருக்கோம். அந்த காலம் எப்படி இருந்தது, அதனால என்னென்ன நமக்கு இருந்தது?
1: முதல்ல சொன்னேன் இல்லையா, புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அது வந்து நிறையவே இருந்திருக்கும். நிறைய குட்டி குட்டி கதைகள் வந்து படிச்சிருப்போம். அதாவது என்ன சொல்றது, நற்பண்புகளை நம்ம கிட்ட வந்து வளர்த்துக்கிறதுக்கான கதைகளை வந்து நிறைய கேட்டிருப்போம். நம்ம இப்ப அந்த கதைகளை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். அந்த கதைகள்ல உள்ள ஒரு ராஜாவோ இல்லை ஒரு பிடிச்சமான நேயர் மாதிரி நம்மளை நம்ம மாத்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம்.
0: ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு பிடிச்ச போச்சு, அந்த கேரக்டர் நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் நிறைய கதைகள் வந்து,
1: அப்போ அந்த கேரக்டருக்குள்ள நல்ல பழக்க வழக்கமும் நம்மக்கிட்ட வந்துடும். நம்மக்கிட்ட அப்போ சீக்கிரம் எழுந்திருக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, நம்மளும் கூட கதையெல்லாம் எழுதியிருப்போம், குட்டி குட்டி கதையெல்லாம் எழுதியிருப்போம். நம்மளும் கதை எழுதலாமே, ஒரு கதாசிரியராக மாறிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு டீச்சர் நம்ம அப்படி சொல்லிட்டாங்க, ஆசிரியர் சொல்லிட்டாங்க, நம்ம கூட நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து நிறைய ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்ம மிஸ் வந்து இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளும் வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் நமக்கு துளிர்த்த ஒரு காலமாக வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுதான் இந்த அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள். இப்ப நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்கிற நேயர்கிட்ட நம்ம வந்து பேசிடலாமே.
0: வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கரைக்குடி கடைமுத்துக்கிறேன்
0: மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்களுடைய கருத்துக்களா?
2: மேடம், இப்ப விளையாட்டுங்கிறதே பாத்தீங்கன்னா விளையாடுறதுங்கிறத மறந்துட்டு உட்காந்து போன்லயே விளையாட ஆரம்பிச்சிட்டோம்.
1: அழகிய நிமிடங்கள் என்னென்ன காலத்தை வந்து எப்படி பிரயோஜனமா பயன்படுத்தணும் அந்த தகவல்களை நம்ம இப்ப சொல்லலாமே.
2: கண்டிப்பா மேடம், அது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போன் இல்லாம நாங்க வையத்துல போய் குளிப்போம் பாத்தீங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீச்சல் அடிச்சு குளிப்போம் மேடம். அப்படியே நீதியான மாதிரி உள்ளே தண்ணிக்குள்ளேயே கிடப்போம். அந்த வெயிலுக்கு அதுக்கும் அவ்வளவு

0: ஒரு சந்தோஷமா இருக்கும்.
1: நீச்சல் அடிச்சு பழகிட்டீங்க அப்போ நீங்க?
0: ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா இங்க கீப்பாளத்துல இருந்து குதிச்சு அப்படியே நீந்தி போய் அங்க போய் அந்த இதுல போய் ஏறி அங்க இருந்து திரும்பி நடந்து ஓடியாருவோம் மேடம். பத்தனபுரம் அதெல்லாம் ஒரு காலம் தான் மேடம், செப்பன்ல காலம். இப்ப வந்து மேடம் அதாவது மகாத்மா காந்தி மூணு குரங்கு சொன்னாரு, ஒண்ணு வாய் பேசாது, ஒண்ணு கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நாலாவது ஒரு குரங்கு வந்துருச்சு, செல்போன் வச்சுட்டு ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. அந்த குரங்கு யாரு பேசுறதையும் கேட்காது, யாரு யாருகிட்டையும் பேசாது, வேற எதையும் பாக்காது,
2: போன் மட்டும் தான் பாக்கும் அப்படின்றீங்க.
0: அது போன் மட்டும் தான் பாக்கும் அப்படி ஒரு ரீசன் ஆயிப்போச்சு மேடம். இன்னைக்கு
2: நன்றிங்கய்யா, நன்றி வந்ததற்கு. கண்ணாடி மரங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்ங்கிற தலைப்புல இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க யார் இங்கிருந்து?
3: நான் மதுரை கடைசி நேரத்தில் யானமலை புதுப்பட்டி ரோட்டிலிருந்து மணிமரன் பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அதாவது அலைபேசி இல்லாத காலங்கள்ல ரேடியோ இருந்துச்சு மேடம். அந்த ரேடியோ உள்ள அந்த பகல் ஒரு மணிக்கு திரைக்கானம் போடுவாங்க, திரை இசை, அதை ரொம்ப விரும்பி கேட்போம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தை நான் சொல்றது வந்துட்டு 1970-80களில் அப்படி அவ்வளவு நல்ல விஷயம். அதே மாதிரி ஏழை காலுக்கு அந்த நியூஸ் ரேடியோ தான் ஃபுல் பொழுதுபோக்கு ரேடியோ. அதே மாதிரி மேகசின்ஸ், இந்த வாரமலர், மாதமலர், டெய்லி பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இதைதான் நிறைய விரும்பி படிப்போம். அது இல்லாம அவுட்டோர் கேம்ஸ், வெளியில போய் நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அந்த 4 மணிக்கு வெளியில போனா வீட்டுக்கு வரக்கு 7-7.5 மணி ஆயிரும். அப்படி வேர்த்து வேர்த்து அவ்வளவு விளையாட்டு விளையாண்டு வருவோம். அலைபேசி இல்லாத காலங்கள்ல அது வெயில் காலமா இருக்கட்டும், மழை காலமா இருக்கட்டும், அதெல்லாம் எந்த காலங்களும் எனக்கு தெரியவே தெரியாது. காலையில அந்த 9 மணிக்கும் சரி, ஈவினிங் ஆச்சு, அந்த டைம்ல வந்துட்டு ஏகப்பட்ட விளையாட்டுகள், ஏகப்பட்ட நண்பர்கள் ஒன்று கூடுவோம், அந்த வட்டமேஜ மாதிரி மரத்துக்கு அடியில மரத்துக்கு சுத்தி நின்று ஒரு கதை பேசுவோம், பொழுதுவோம், சினிமாவுக்கு போவோம், டூரிங் டாக்கீஸ்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு படம் பார்ப்போம், அந்த முருகை வாங்கி திண்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு மேடம். அலைபேசி வந்துச்சு, அதுவும் இந்த 2000 பின்னாடி வந்த பட்டன் போன் கூட சமாளிச்சிடலாம், 2010 பின்னாடி வந்த ஸ்மார்ட் போனும் சமாளிக்க முடியல. ஏன்னா அதுல வாட்ச் இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, கேம்ஸ் இருக்கு, எல்லாமே அந்த போனுக்குள்ள வந்ததுனால எதுவுமே யாருக்கும் மக்களுக்கு தேவைப்படல, ஒன்லி செல்போன் இருந்தா போதும்.
1: அப்படின்ற ஒரு முடிவோட வந்துட்டு, அதே மாதிரி இப்ப ஐயா சொன்னாங்க புத்தகம் வாசிக்கும் பழக்கம், நிறைய தினத்தந்தி செய்தித்தாள்களை தேடி தேடி, ஏன்னா வார வாரம் ஒரு கதை வரும் பாத்தீங்களா,
2: போன வாரம் இந்த வாரம் என்ன
1: அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்திருக்கும். இப்ப அது இல்லவே இல்லை, ஏன்னா நம்ம கையில எல்லாமே இருக்கு, டக்கு டக்குன்னு நமக்கு வந்து கிடைக்கிறதுனால அதோட ஒரு
2: எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு.
1: அதுதான் வந்து இப்போ அப்ப அந்த அந்த டைம்ல வந்து அப்ப நிறைய அந்த புத்தகங்கள் வாசனால தேடி தேடி படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம கிட்ட ஒரு புத்தகம் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா நண்பர்களோட அந்த புத்தகத்தை வந்து பகிர்ந்து கொண்டோம். அதை பத்தி நம்ம சுவாரஸ்யமா வந்து ரிவ்யூ சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த புத்தகத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டே இருந்தோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க சொல்லுங்க குகுலரசி, அலைபேசி இல்லாத அழகிய நிமிடங்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
2: வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. சொல்ல போனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாருன்னு தெரியாத சூழ்நிலைகள்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப வந்து அப்படி கிடையாது, ஓ அந்த தெருவா, அந்த 3வது தெருவுல 4வது வீட்டுல இருப்ப, அது நீதானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஊர்ல எல்லாரும் பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து முகத்துக்கு முகம் பார்த்து நேர வெளிப்படையா பேசக்கூடியது வந்து அப்ப இருந்தது. இப்ப வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து கால் பண்ணி என்ன சாப்பிட வரியா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைய இதில் மாறி இருக்கு. அந்த காலங்களில் வந்து அந்த நண்பர்களோ உறவினர்களோ ஒரு விசேஷமாகவே இருக்கட்டும், ஒரு திருமணமோ இல்லை ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும்போது அங்கே உறவுகள்லாம் கொண்டு வரும்போது எல்லாரும் இவங்க தான் உனக்கு
1: சித்தப்பா,
2: இவங்க தான் சித்தப்பா, இவங்க தான் பெரியம்மா அப்படின்னு அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துறது, அந்த குழந்தைகள் வந்து அந்த உறவுகள்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த அலைபேசி இல்ல அழகிய நிமிடத்துல தான் இருந்ததுன்னு
1: சொல்லிருக்கீங்க. அப்படி நேரிட்ட பேசிடலாமா?
2: இணைப்பில் காத்துட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
4: தேவன் அனுப்பிய தூதுவனாய் திகழும் மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும்

0: அன்பு சகோதரிகள் இரு சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லிடுங்கய்யா.
0: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சோதரன் அன்பு சொன்னீங்க.
1: சொல்லுங்கய்யா, அலைபேசியில அழகிய நிமிடங்கள், நீங்க என்ன கருத்துக்களை சொல்ல போறீங்க?
0: இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தருணங்கள் வரைக்கும் அத்தியாவசிய பொருள் இப்பயோ அலைபேசி இல்லாம இப்ப இந்த தருணங்கள் வரைக்கும் உங்க இந்த நொடிப்பொழு வரைக்கும் உங்களோட உரையாட முடியாதுல்ல?
1: இல்ல, அது உண்மைதான்.
0: அதாவது ஒரு லிமிட் எதுக்குமே அளவுக்குதுன்னா அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அலைபேசி எடுக்கலாம். ஆனா இதுலயே ஒரு பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்குனாலும் கண் கூட பார்க்கிறேன். குழந்தைகளுக்கு எதை சேட்டை பண்ணமா இருக்க, பேபி கடந்த குழந்தை என்னுடைய தங்கச்சி பேத்திக்கு எடுத்து கொடுத்துறாங்க செல்ல. என்ன என்ன ஜூலி இப்படி செய்யறேன்னா, இல்ல அதான் அமைதியா இருக்கணும் போட்டு அதுல வந்து சிறு வயதிலேயே விழிகளை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அப்புறம் பிள்ளைங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்கள அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது உடற்பயிற்சி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விளையாட்டுகளை செல்போன் தான் டைம் பாசிங் எல்லாம் கிடையவே கிடையாது. அது உடற்பயிற்சி மூலமா கொக்க விளையாடுறது, தாயம் விளையாடுறது, அந்த தாயம் விளையாடுறது இந்த இருக்கு.

0: அதை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அப்புறம் பிள்ளைங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்கள் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது உடற்பயிற்சி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விளையாட்டுகளை செல்போன் தான் டைம் பாசிங் எல்லாம் கிடையவே கிடையாது. அது உடற்பயிற்சி மூலமா கொக்க விளையாடுறது, தாயம் விளையாடுறது, அந்த தாயம் விளையாடுறது இந்த இரு கரங்களுக்கு எல்லாம் உடற்பயிற்சி. அந்த காலத்துல பாரம்பரிய விளையாட்டுகளை எங்க போச்சு, செல்போன் வந்ததுனாலதான் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் போயிருச்சு. இப்போ யங்ஸ்டர் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாம் அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப எல்லாம் பார்த்து ஓடி ஆடி விளையாடி அப்படி ஒரு உடற்பயிற்சியோட உடற்பயிற்சியும் கலந்து ஒரு விளையாட்டா இருக்கும். பண்புகள் அந்த தமிழர் பண்பாடை வளர்க்கக்கூடியதே அந்த கால பாரம்பரிய விளையாட்டுகள் தான். ராஜேஸ்வரி சொன்னதப்பல அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தான் ஒரு அன்பு வளர்த்தது, நட்பு வளர்த்தது, அப்படியெல்லாம் இருந்த தருணங்கள்லாம் போய் இப்ப தழைகளா போயிருச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெறுமனே வார்த்தைகளா சொல்லக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வர குழந்தைகளுக்கு நமக்கு குறிப்பாடு இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து தினந்தோறும் சொல்லி கொடுக்கணும் சார். கண்டிப்பா அப்பதான் செல்போன கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைப்பாங்க.
1: நம்ம
0: சயின்டிஸ்ட் பண்ணபடி பாத்தீங்கன்னா தினந்தோறும் அந்த செல்ல பாத்துக்கிட்டே இருந்தால உடலுக்கு கெடுதி. முக்கியமா வந்து உடல்ல ஒரு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு இது நம்ம விழிகள் கிடைத்தது. அந்த விழிகளை பார்க்க பாதிக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு. அது திருவிதில பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஒரு அந்த தூரத்து பார்வை கிட்ட பார்வை குவியில இருந்து குழி லென்ஸ்பாங்க. நீங்க நம்மளாம் படிச்சிருப்பாங்க, நீங்களும் மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. அந்த குவி லென்ஸ் குழி லென்ஸ் எல்லாம் அந்த வழியெல்லாம் மாறி, அந்த பார்வை எல்லாம் மாறி, அந்த தூரத்து பார்வை எல்லாம்
1: அதாவது நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க என்னங்கய்யா?
2: நன்றி.
1: அதாவது ஐயா சொன்னாங்க நம்ம நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு வார்த்தையும் உண்டு, நமக்கு ஞாபக சக்தி.
2: கண்டிப்பாக
1: அது வந்து இந்த அலைபேசி இல்லாமல் ஒரு 5 நாள் இருந்தாலே போதும், நமக்கு இந்த மறந்து போச்சுன்ற பழக்கமே மறந்து போயிடும்.
2: நிச்சயமா நிச்சயமா
1: நமக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு, நம்ம ஞாபக சக்தியை வந்து வளர்க்கறதுக்கான ஒரு நல்ல விஷயம் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். நேர்கள் வந்து அலைபேசியில் அழகிய நிமிடங்கள் இந்த தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாம் நேர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 11:28 46 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்ணாடி மாளிகை அலைபேசி இல்லை அழகிய நிமிடங்கள், இந்த தலைப்பில் தான் வந்து நேர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அலைபேசி இல்லாதப்போ நம்ம காலத்தை வந்து எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்தணும், அந்த தகவல்களை நேர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றது தான் இன்றைய கண்ணாடி மாளிகையோட ஒரு முக்கியமான அம்சமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பேச காத்துட்டு இருக்க நேயர்
1: வருக, வணக்கம். வணக்கம், என்ன பிள்ளை இருக்கீங்க, பேசலாம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
2: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா, அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள் என்ன சொல்ல போறீங்க?
2: அழகிய நிமிடங்கள் அதாவது வந்து 2000 அப்புறம் தான் அலைபேசி அதிகமா வந்ததுன்னு
0: நினைக்கிறேன். இல்ல, நாங்க லேண்ட்லைன் 2000 அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காலத்தை எப்படி பிரயோஜனமா பயன்படுத்தணும், அதுதான் வேணும் எங்களுக்கு.
2: அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பொழுதுபோக்கு வந்து நாவல் வாங்குவோம் கடையில, நாவல் பாக்கெட் நாவல் விற்குதுல்லங்க, இந்த மாதிரி கிரைம் நாவல் இந்த மாதிரி வாங்கி படிச்சுட்டு இருந்தோம். அதே பாடல் வந்து கேசட் பதிவு பண்ணி தான் போட்டு கேட்க வேண்டியதா இருந்தது. அந்த நாடா கேசட்டு அதுதான் பதிவு பண்ணி கேட்டுருந்தோம். பேப்பர் அதிகமா படிச்சுட்டு இருந்தோம் செய்திகள் பாக்குறதுக்காக. டிவி நிறைய பாத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து தூர்தர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நிறைய தனியார் சேனல் வந்ததுக்கு அப்புறம் அதை பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் வாட்ச் கட்டிட்டு இருந்தோம். அதை வந்து அலைபேசி இல்லாத காலகட்டத்துல வாட்ச் உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். கால்குலேட்டர் பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்பெல்லாம் தனியாவே அது ஒரு பாக்கெட்ல வச்சிருப்போம், கால்குலேட்டர் தனியா வச்சிருப்போம், கையில வாட்ச் கட்டி இருப்போம். பொழுதுபோக்குக்கு அப்பெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாதனத்தை தேடி போயிட்டு இருந்தோம். இப்ப வந்து மொத்தமும் ஒரே சாதனம் கையில வந்துருச்சு, அலைபேசி. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்ப வந்து இணையம்னா என்னன்னே தெரியாது நமக்கு. இந்த நெட்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த யூடியூப் மத்த எந்த ஒரு இதுமே நமக்கு தெரியாம இருந்த வரைக்கும் ரொம்ப நிம்மதியா இருந்தோம். அப்ப வந்து செய்திய வந்து முக்கியமான செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸ்னே போடுவாங்க. இப்ப நிமிடத்துக்கு ஒரு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஹார்ட் பீட் எகிர வைக்கிறாங்க. அந்த செல்போன்லயே வந்துருது, உடனே பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு பிரேக்கிங் நியூஸ் போடணும், எது வந்து சாதாரணமா சொல்லணும்னு தெரியாம அந்த பின்னணிசியோட போட்டு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப வந்து நம்ம வானொலியில தான் வந்து செய்தியே கிடைக்கும், நம்பகத்தன்மை வாய்ந்த செய்தி தான் வானொலியில வந்துகிட்டு இருக்கோம்.
0: அப்போ அலைபேசி இல்லாத காலத்துல நீங்க நிறைய வானொலி கேட்டிருக்கீங்க.
2: அலைபேசி இல்லாதப்ப வந்து வானொலியில அதிகமா செய்தி கேட்போம். கிரிக்கெட் கமெண்ட்ரியும் வந்து வானொலியில
0: கேட்டிருந்தோம்.
2: அப்ப வந்து அலைபேசி வந்ததுனால வந்து ஒரு ஒருத்தர் வந்து வருமானத்துக்கு உண்டான வேலையா இருந்தாலும் 90% பேர் பொழுதுபோக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒண்ணு இதை வச்சு பயன்படுத்துறது இல்லைங்க. உங்களுக்கு நிம்மதியா இருந்தது, அதிகமான தொல்லைகள் இல்லாம இருந்தது. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் தொல்லைகள் அதிகம். அதே மாதிரி போட்டோ எடுக்கிறது அப்படிதான், கேமரா வச்சு எடுத்துட்டு இருந்தோம். எல்லாருமே பாக்கெட் கேமரா வச்சிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன கேமரா வச்சுட்டு சுற்றுலா போறப்போ கேமராவோட தான் போவாங்க, அதை கொண்டு போய் பிரிண்ட் போட கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, எத்தனை போட்டோ எடுத்தாலும் ஒண்ணு கூட பிரிண்ட் போடுறது இல்லை, எல்லாம் செல்போன்லயே தான் கிடக்கும்.
0: நன்றிங்க,
1: நன்றி வந்ததற்கு. அதாவது இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் அந்த பிறந்த நாள் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்துலாம் கிரீட்டிங் கார்டு அப்படி
0: வாழ்த்து மடல்
1: அழகா இருக்கும். அது அவங்களோட ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சிருந்து இவங்க எனக்காக கொடுத்தது அப்படின்னு அதை ஒரு பொக்கிஷமா வீட்டுல நம்ம ஊர்ல வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கார்டு வரும். இன்டர்வியூக்கு கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வரும். இப்ப வந்து உடனே நமக்கு மெயில் வந்தாலும் கூட அந்த போஸ்ட்மேன் வராரா, போஸ்ட்மேன் இத்தனை மணிக்கு வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த காத்துக்கிட்டு இருந்த அனுபவங்கள்லாம் கூட இப்போ நினைக்கும் போது கூட ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கு.
0: நம்ம பாஸ் ஆயிட்டோமா இல்லையா அப்படின்னு அந்த ஒரு மாதம் அந்த எப்படா அந்த போஸ்ட்மேன் வருவாரு, நமக்கு வந்து அந்த லெட்டர்ல வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த உடனே சந்தோஷமா துள்ளி குதிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருப்போம். நீங்க சொன்ன மாதிரி அந்த வாழ்த்து மடல் அது ரொம்ப அழகாவே இருக்கும், வித்தியாசமா நிறைய நிறைய டிசைன்ஸ்ல எல்லாம் இருக்கும்.
1: பொங்கல் பானை வரும், நியூ இயர் அப்படின்னு நியூ இயர் கிரீட்டிங்.

0: தனியா அப்படி
1: ம்,
0: வரும்.
1: அந்த மாதிரி ஒவ்வொரு
0: நிறைய
1: வாழ்த்து
0: விஷயங்கள்.
1: மடலையும் நம்ம அப்படியே வரிசையாக வச்சிருந்துருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டா சொல்லவே வேணாம்
0: எவ்வளவு
1: அவங்களுக்கு.
0: குவிஞ்சு கிடைக்கும்.
1: அந்த மாதிரி நிறைய
0: இது கூட சிலர் வந்து வீட்டில் பொக்கிஷங்களா பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா நான் கூட வச்சிருக்கேன், என்னோட
1: அப்படியா?
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல கொடுத்தது,
1: ம்
0: காலேஜில் கொடுத்ததெல்லாம்
1: ம்
0: பத்திரமா வச்சிருக்கேன், கிரீட்டிங்
1: ம்
0: கார்ட்லாம்.
1: ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? நமக்கு வந்து முக்கியமான நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உறவினர்கள், நமக்கு பிடிச்ச அக்கா அண்ணா அவங்கக்கிட்ட இருந்து வந்த அந்த வாழ்த்து மடலையுமே வந்து பத்திரமா வச்சிருப்போம்
0: நிச்சயமா.
1: கண்டிப்பாக. நம்மக்கிட்ட பேச காத்துட்டு இருக்க, அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாமே.
0: வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் அனைவருமே.
2: மகிழ்ச்சி மேம். இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு நிறைய போய் அவங்க கூட விளையாடி இருக்கேன் மேம். அது இப்ப நான் இப்பவே மிஸ் பண்றேன். இப்ப வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னால போக முடியலையா? இருக்கவே இருக்க ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்னு பாக்குறேன். ஆனா அந்த காலகட்டத்திலாம் ஒரு 2010 2005 எல்லாம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அங்க நேர்ல போய் அந்த வாழ்த்துக்கள் சொல்றதாக இருக்கட்டும், அவங்க கூட நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கட்டும் பண்ணுவேன். ரெண்டாவது மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டம், அதுல செடிகள் வளர்க்கறது, அதுல என்னுடைய டைம் அப்படிங்கறத நிறைய கான்சென்ட்ரேட் அப்படிங்கறது பண்ணுவேன். இல்ல என்ன ஒண்ணுன்னா இந்த பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் வித் சொசைட்டி அப்படிங்கறது இருக்கும். இப்ப சில சமயம் எனக்கு ரொம்ப அலுப்பா இருந்தது அப்படின்னா நான் வெளியில போகாமையே கூட வீட்லயே பர்ச்சேஸ் அப்படிங்கறத பண்ணிப்பேன், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவேன். ஆனா அப்ப பாருங்களேன், கடைக்கு போய் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசி அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம வந்து அவங்க கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து வாங்குவோம் மேம். அது மாதிரி பண்ணுவேன். நிறைவா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அந்த பிரத்யேகமாக அந்த அலாரம் வச்சு நம்ம எழும்புவோம், அலாரம் கிளாக்கு, அதுக்கப்புறமா கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவோம், அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஈவன் டார்ச் லைட் மேம், இரவு நேரங்கள்ல கொஞ்சம் லேட் ஆயிடும் அப்போ காலேஜ்ல இருந்து வரும்போது, அப்ப செல்போன் இல்ல, அப்ப எல்லாம் டார்ச் லைட் கையில கொண்டு போவேன் இருட்டா இருக்கு அப்படின்னு. இப்ப அதெல்லாமே கூட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த அலாரம் கிளாக்க மிஸ் பண்றேன், இந்த டார்ச் லைட் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த செல்போன் வராம இருந்திருந்தா இதெல்லாம் பயன்படுத்திருப்போமோ அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிருக்கு மேம்.
1: சோ இந்த விஷயங்களை நீங்க மிஸ் பண்றீங்க, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க.
2: கிரீட்டிங் கார்டு நீங்க சொன்னீங்க பாருங்க மேம், நல்லா அழகா கை உடைய உடைய கிரீட்டிங் கார்டு வாங்கி அவங்க பேர் எல்லாம் எழுதி கவிதை எல்லாம் எழுதி அவங்களுக்கு நேர்ல போய் கொண்டு கொடுப்பேன். அதெல்லாம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி பிரத்யேகமா வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், ஜஸ்ட் ஒரே சமயம் ஆல் கான்டாக்ட்னு கிளிக் பண்ணா எல்லாருக்குமே கிரீட்டிங் அம்சா மாதிரி. ஆனா அதை போய் நின்னு செலக்ட் பண்ணி கிரீட்டிங் கார்டுல லெட்டர் எழுதி அங்க பண்றதுலாம் ரொம்ப மிஸ் பண்றேன் மேம்.
0: ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததற்கு. கன்னட மலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாம் நேர்களை.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்ங்கிற தலைப்போட கன்னட மாலை நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
2: அடுத்ததா பேச காத்துட்டு இருக்க நேர்ட்ட பேசிடலாமே.
1: வருக, வணக்கம். கன்னட மாலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்.
2: ஆ, வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
3: ஹலோ, சிவகங்கை மாவட்டம் மலைத்தூர்லேருந்து எஸ்எஸ் சீனிவாசன்.
2: என்ன பேர் சொன்னீங்க? முயற்சி பண்ணலாமே. அப்படியா? அப்ப
3: 7 மணிக்கு செல்போன் போடுவாங்க, அது போச்சு.
1: அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம முன் வச்சிருக்கோம். நேயர்கள் எல்லாமே நல்ல உற்சாகத்தோட பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோணத்துல ரசிக்கிறாங்க. ஒருத்தர் விளையாட்டு, ஒருத்தர் கதை, ஒருத்தர் வந்து என்ன புத்தகம், இப்படி தங்களுடைய அப்படியே பின்னோக்கி வாழ்க்கையில பயணிக்கும் போது அப்படியே அது வந்து ஒரு நல்ல நினைவுகள் தான், சுகமா தான் இருக்குது.
2: நீச்சல் கத்துக்கிட்டோம், சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவரசி அனைவருக்கும் வணக்கங்கம்மா. நல்லா படிக்கிற காலத்து பாத்தீங்கன்னா அந்த 15 பைசா கார்டு, அப்புறம் 5 பைசா உள்நாட்டு தவழுங்கிற இன்னும் இல்லை.

0: சரி
1: எப்படா நான் ஊட்டில படிக்கிறது இங்க பெரிய ஒருத்தருக்கு எப்படா வரும்னு காத்துக்கிட்டு கிடத்தங்கண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தந்தின்னு சொல்லிட்டான் பாத்தீங்கன்னா அது நல்ல தந்தியோ கெட்ட தந்தியோ அப்படியே மானு பட பட பட
0: படங்க வந்துடும்.
1: ஆமா இப்ப அந்த தந்தியே ஒண்ணுமெல்லாம் போச்சு. தபால் காடு கிடலாம் காட்டுனது என்ன பாஞ்சாஸ் கால ஊட்டில வந்தால என்ன நான்
0: அடிக்கடி இருக்குல்ல பாத்துட்டு தான் இருக்கிறோம்.
1: அந்த இன்னல் லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே முதல்ல நான் ஊட்டில
0: படிக்கிறப்பாங்கல்ல
1: வாழ்க்கை மட்டும் செலக்ஷன் பண்ணி அனுப்புறதுல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நல்ல காரியம் நாம உறவினர் போற நான் வீட்டுக்கு வந்து இந்த தேங்காய் வளத்தை வச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்கம்மா. ஒரு துக்க காரியம்னாலும் ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் விசேஷமா முடிஞ்சப்பதான் நம்ம பாக்குறோம்.
2: கண்டிப்பா
1: இறந்து போன நாலு தேதி ஏன்னா டெய்லி நம்ம வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய டைம் இருக்காது.
2: அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு கூட சேர்ந்து தான் போவோம் குடும்பத்துல எல்லாருமே.
1: குடும்பத்தே போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நானே ரிங் டோன் வச்சிருக்கேன். இனிய நல்வாழ்த்து நூறாண்டு கால வாழ்க்கை நோய் நொடியில வாழ்க்கை அந்த வாட்ஸ்அப் நானே போட்டு நான் அந்த வேலைக்கு
2: இல்ல. நீங்க அதை செய்யாம நீங்க போயிட்டு வரலாம்ல. நீங்க செய்யறத பார்த்து மத்தவங்களும் வந்து மாறுவாங்க இல்லையா?
1: நான் அதை தான் செய்யணும். நேர்ல போனதுக்கு போயிடுவேன். நம்ம திருப்பி செஞ்சாதான் அப்ப நாளைக்கு பாட முடிக்க
2: முடியும்.
1: அதே மாதிரி கடைசி அவன் மட்டும் சொல்லிடுறேம்மா. ஏன் மனசப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கொடுத்து இந்த தயாரிப்பையும் இந்த பேசுறையும் தடை செஞ்சு விட்டாங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு வரைக்கும் நல்லா
0: வீடே வந்து அப்படியே ஒரு கல்யாண கலை வந்து அப்படியே செக்கச்சோதியா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
2: இப்போ மறைஞ்சு போச்சு. அதுதான் அலைபேசி இல்லாத அழகிய நிமிடங்கள். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லலாம் நேயர்கள் வந்துட்டு அழைக்க வேண்டிய அடுத்த நேயர்கிட்ட கூட பேசிடலாமே. நம்ம
0: வணக்கம் இணைப்புல இருக்கீங்க பேசலாம். யார் இங்கிருந்து? கன்னடி மலைகள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். 11:45 நொடியில் இது மதுரை எஃப்எம் 93.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க யார் இங்க இருந்து?
3: நான் விருதுநகர் மாவட்டம் குன்னூர்ல இருந்து முருகேசன்.
0: உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
3: மேடம் இப்ப போன் வந்து ஒரு அளவு இத்தனை நிமிஷம் எல்லாம் கிடையாது, மணிக்கணக்கு சார்ஜ். அந்த ஒரு செல்லு சார்ஜ் ஆஃப் ஆக இன்னொரு செல்லு ஒரு ஆள் ஒண்ணு ரெண்டு செல்லு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சார்ஜ் முடிஞ்சோன்னு அந்த செல்லு எடுத்துக்கிறது.
0: சரி,
3: ஒரு எதுக்கு ஒரு அளவு என்ன அப்படின்னு இல்லாம ஆனா போன் வந்துருச்சு. ஆனா அதே மாதிரி முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல மேடம் திருமணம் வந்து போய் வீட்டுல போய் பொண்ணை பார்த்துதான் கட்டுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, செல்லுலயே போட்டோ அனுப்பிச்சு விட்டு போட்டோ பாத்துக்கலாம் வச்சுக்கலாம், செல்லுலயே பேசிக்கலாம்.
0: சரி,
3: அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போன் வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகுது கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது.
0: பயன்படுத்த நம்ம கிட்டதான் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறோம்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி இன வந்ததற்கு.
2: அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபோன் இல்லாத டைமில் வந்துட்டு நிறைய உறவுகளை நண்பர்களை நேரில் சந்தித்து பேசணும். அந்த ஒரு பழக்க வழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ ஒரு அத்தை வீட்டுக்கு போனோம், தாத்தா பாட்டி வீட்டுக்கு, சித்தப்பா சித்தி வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு, இந்த மாதிரி போய் உறவுகளோடு நம்மளோட நேரத்தை வந்து அதிகமாக வந்து செலவிட்டோம் அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அழகிய நிமிடங்கள் அப்போ இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன் நம்ம திரும்ப உருவாக்குறதுக்கு
0: கூட பேசுறதுக்கான இது வந்து இப்போ கிடையாது.
2: கண்டிப்பாக
0: அவங்களுடைய கவனங்கள் வந்து கைபேசி அலைபேசிக்குள்ளே தான் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உறவுகளுக்கு, உறவுகள் நண்பர்கள் எல்லாத்தையுமே முகம் பார்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விளம்பர இடைவேளை கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வர அமைப்பும் 100.9.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:52 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கண்ணாடி மாளிகை அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள், இதை பத்திய கருத்துக்கள் தான் நேயர்கள் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க நேயர், வணக்கம்.
2: வணக்கம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அலைபேசி இல்ல அழகிய நிமிடங்கள்ங்கிற தலைப்புல இணையக்கூடிய நேயர் வணக்கம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கன்னட மலக நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அலைபேசி இல்லை அழகிய நிமிடங்கள் அப்படியே நமக்கே வந்து அப்படியே அந்த காலங்கள் திரும்பி பார்க்கும்போது அப்படியே அந்த கண் முன்னாடி அந்த காட்சிகள்லாம் அப்படியே தெரியுது. இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அப்போ இதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அப்படிலாம் இருந்தா இப்ப நல்லா இருக்கும் இல்லையா?
1: இப்போ நம்ம திருவிழாக்கு போகும்போது ஒவ்வொரு ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் நடக்கும். நம்ம நண்பர்களோட உறவினர்களோட உட்காந்து பார்ப்போம் இல்லையா?

0: அந்த ஒவ்வொரு வள்ளி திருமணம் ஒவ்வொரு கதையுமே வந்து நமக்கு அந்த இதுல சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து படிக்க கூட வேண்டாம்,
1: அது பார்த்தாலே கதை தெரிஞ்சிடும். இவங்கதான் வள்ளி, இவங்கதான் வள்ளியோட தந்தை, இவங்கதான் முருகப்பெருமான், இதோட கதை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஹரிச்சந்திர நாடகம் இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த நாடகம் மூலமாகவே அந்த கதைகளும் நமக்கு நினைவில் நின்றுருக்கும்.
0: கண்டிப்பாக இதிகாசங்களோட கதைகள் எல்லாமே நமக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பேச காத்துட்ருக்க நேயர்கிட்ட பேசிடலாம்.
1: வருக, வணக்கம். கண்ணாடி மரக நிகழ்ச்சி நடந்திருக்கோம்.
2: வணக்கம்மா, அருப்புக்கோட்டையிலேருந்து குழந்தை திரசமால் பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, ஃபோன் இல்லாத காலம் வந்து பொற்காலம்மா. அந்த காலத்தில்
0: பொற்காலம் தான். அந்த பொற்காலத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம் அதை சொல்லுங்க நேயர்களுக்கு.
2: அதான் சொல்றேன், அந்த பொற்காலத்துலதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல டான்ஸ் ஆடுறது, நல்ல விளையாடுறது, நல்ல கதை. முதல்ல லைப்ரரி போய் நல்ல புத்தகம் படிப்போம் பாருங்க. அந்த புத்தக வாசிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் கை கொடுக்கு.
0: நீங்க என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க?
2: அம்பிளிமா, சின்ன பிள்ளைல அந்த சிக்ஸ்த் படிக்கும் போதெல்லாம் அம்பிளிமாமா, பாலமுத்ரா, ரத்தன பாலா, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அதைத்தான் நாங்க விரும்பி படிப்போம், போட்டி போட்டு போய் படிப்போம். அதே மாதிரி ஒரே அவைய கடந்த ராத்திரி 10 மணி வரைக்கும் தெருவுல அந்த சத்தமா இப்ப இல்லம்மா. அப்படி விளையாடுவோம், அது ஒரு ஜாலி. அது கூட்டாஞ்சி ஒரு பொங்குவோம் பாருங்க, வீட்டுல நிறைய அவங்க ஒருத்தருங்க அரிசி எடுத்துறவங்க ஒரு பாரு, அதெல்லாம் ஒரு ஜாலியான அது. அதெல்லாம் இப்ப நினைச்சோம்னா கைகால் வீங்கி போய் சாக வேண்டியதான்.
0: அதாவது கூட்டாஞ்சி ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கம்மா.
2: கூட்டாஞ்சோருமா, அவ்வளவு அருமையா இருக்கும். தக்காளி பழம் கொண்டு வருவோம், ஒரு வீட்டுல பல்லாரி வெங்காயம், மிளகா, அரிசி, அப்படி பொங்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வீட்டுல இருக்கிறது கூட நல்லா இருக்காது, இலைய அதுக்குன்னு ஒரு
1: அழகு சுவை கூட அறுசுவை தான். இது பல சுவை வந்துடும், ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒண்ணு வந்து.
2: ஒரு பாகுபாடு இல்லாம நாங்க விளாண்ட தருணம்மா அந்த காலம். அந்த காலம் எல்லாம் அதாவது எந்த ஒரு விகல்புமே இருக்காது, ஒரு சூழ்வினையுமே இருக்காது. அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அப்படி ஒரு பாசம், அப்படி இது பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து விளாடுவோம் பாருங்க. இப்ப அப்படி இல்ல, அவ்வளவு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. அப்ப அந்த ஒரு வந்து அதாவது ஒரு வெகுளித்தனமான வாழ்ந்த காலங்கள் அந்த காலம் எல்லாம்.
0: போன்ல
2: இப்ப எல்லாமே கத்துக்கிறோம். ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி மணிபில் வந்ததற்கு.
0: அலைபேசி இல்லாம நிறைய விளையாட்டுகள் வந்து விளையாடி இருக்கோம் அப்படின்னு அவங்க அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். வானொலி நமக்கு சொன்னாங்க, அலைபேசி இல்லாத காலத்துல வானொலியோட பயன்பாடு வந்து அதிகமா இருந்தது. நம்ம வந்து நம்மளோட அறிவை வளர்த்து கொள்வதற்கு நிறைய செய்திகள், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், உழவு தொழில் பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி புத்தகங்கள் வாசிக்கிறத நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அதாவது நீச்சல் அடிக்க, சைக்கிள் ஓட்ட, சமைக்கிறது கூட கத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து போனை பார்த்து சமைக்கிறாங்க, அது சரியா இருக்குமா இல்லையான்றது தெரியல.
1: அந்த தடவை சமைச்சாலும் கூட அடுத்த தடவை அதை பார்க்காம சமைக்கணும், மறந்துதான் போகுது.
0: கண்டிப்பா அதை வந்து நம்ம அதான் இது வந்து வாழ்க்கையில ஒரு அங்கமாவே நீங்க சொன்ன மாதிரி 6வது விரலா மாறிடுச்சு. அந்த 6வது விரலை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் போது அதுவும் வந்து ஒரு அழகான விஷயமா தான் இருக்கும். அதை வந்து தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து அது தேவையில்லாத விஷயங்கள்
1: இருக்கு.
0: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக
0: அப்போ தேவையுள்ள விஷயங்களை எடுத்துக்குவோம், தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து விட்டுடலாம். அந்த அலைபேசி இல்லாத அழகிய நிமிடங்களை மீண்டும் நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம் கட்டாயம், அப்படிதானே? அந்த முயற்சி எடுக்கும்போது அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேரும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அந்த புத்தகத்தை பார்த்து வாசிக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு இந்த அலைபேசியில் கண்டிப்பாக கிடைக்காது. எதுவுமே வந்து பழக்கப்படுத்தும் போது தான், இந்த 10 வருடத்துக்குள்ளாக தான் நம்ம இந்த பழக்கத்துக்கே வந்து மாறிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பழக்கத்தை நம்மளால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். டயனா மற்றும்
1: கோகுலரசி,
0: நன்றி நேயர்களே,
1: மீண்டும் சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியா ஸ்நேகிதியே? ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், தங்களுடைய திறமை வெளிப்படுத்தலாம், கவிதை கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 25-30-170 அறிமுக ஸ்நேகிதிகளும், 25-30-171 அனைத்து ஸ்நேகிதிகளும் 0452 முன்னணி போடு வரலாம் ஸ்நேகித நிகழ்ச்சிக்கு. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகளோடு கோகுலரசி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் 12 மணி 8 நிமிடத்தில்

இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதியை சந்திக்கலாம். வருக, வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? அனைவரும் நலமா இருக்கும். கேட்டுருமா? நன்றி. மணிக்குள்ள பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன் அனைவருக்காகவும்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. ஸ்நேகிதரோட விருப்ப பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு கோடம்பாக்கம் படத்துல ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல், இந்த பாட்டு எனக்காக போடுங்களேன்.
0: கேட்டுருமா?
1: எனக்கு பிடிச்ச வரி.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: சம்பாதியுங்கள் பணத்தை மட்டுமல்ல, நல்ல பெயரை, நல்ல நண்பர்களை, நல்ல உள்ளங்களை, நல்ல மனிதர்களை, எந்த நிலையிலும் உங்களை விட்டு எதற்காகவும் விலகாத உறவுகளை. இது நான் படித்தது, எனக்கு ரொம்ப பிடித்ததும் கூட.
0: நன்றிம்மா, நன்றி. இனிப்பில் வந்திருக்கு, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிறோம், அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: அனைவருமே
2: நலம் நலம். சொல்லுங்க, என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு
2: முதல்வன் படத்துல இருந்து சொல்ல போறீங்களா, பாடல் பாட போறீங்களா?
1: என்னப்பா கவிதைனா, அந்த ஒரு காமராஜர் பத்தி வேணா கவிதை சொல்ல தெரியும்.
2: சரி.
1: கல்வியின் கண்ணே, மண்ணின் மறுமலர்ச்சியே, ராஜ்யத்தின் ராஜாவே, என்று உங்களுக்கு முதல் வாழும்.
2: சரிமா, நன்றி, அருமையா சொல்றீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: 12:28 அது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்துடக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து சொல்லுங்கம்மா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: இது நம்ம ஆளு படத்துல
0: நன்றி. இனிப்பில் வந்திருக்க பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு வச்சுட்டு இருக்கோம். சிநேகிதியே சிநேகிதர்கள் பங்கேற்று பேசி தங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த வரிசையில காத்துக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? சரி, கேட்டுருமா? நன்றி. நிமிடம் பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள்

0: வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத் தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிகைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17 தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன், நான் மணமை கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு

0: இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது உடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். சிநேகிதியே,

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தாய் சொல்லை தட்டாதே திரைக்காவியத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா ஜோடி குரல்லல்.

இதயம் தொட்ட இன்னிசை கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஏ எம் ராஜா இசையமைப்பில் கே ஏ சந்தானம் வரிகளில் பிஷுஷீலா பாடிய பாடல் ஆடிப்பெருக்கு திரைக்காவியத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் பகல் 1:11. 8 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. தென் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். அடுத்ததாக பி. சுஷீலா பாடிய மற்றொரு பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், காத்திருந்த கண்கள் திரைக்காவியத்திலிருந்து.

இடைவிடாத இன்னிசை கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக பொண்ணு மாப்பிள்ளை திரைக்காவியத்திலிருந்து வேதா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காய். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வாழியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைக்காவியத்திலிருந்து காற்றலைகளில் நேர்களுக்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களில். அடுத்ததாக பூக்காரி திரைக்காவியத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்பில், பஞ்சவர்ணாச்சலம் வரிகளில் TM சௌந்தரராஜன் எஸ் ஜானகி ஜோடி குரலில், பாடல் இதோ காற்றலைகளில்.

செவிக்கு இதம் தரும் இன்னிசை கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாணியின் வரிகளில் பி சுஷீலா பாடிய பாடல் காசைதான் கடவுளடா திரைக்காவியத்திலிருந்து.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதன் தரும் இன்னிசை மெட்டுக்களை காற்றல்களில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு உலகம் சுற்றும் வாலிபன் திரைக்காவியத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பிஷுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றொலிகளில் நேர்களுக்காக.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக இருவர் உள்ளம் திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்,
3: பிளாஸ்டிக்

0: ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: தேன் சிந்தும் மதுர கானங்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு கேட்கலாம். காலத்தை வென்ற காவிய கானங்களை வசந்த கானங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின் போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில் தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும்

0: விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தோங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாலான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதியிலவர் சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி சகோதரத்துவம் உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நம் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
3: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
0: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழக்கண்காட்சி குன்னூர்

0: சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும், 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு டைனோசர், அதன் அருகே டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போல் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பழவகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறை அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூபா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் பகல் 1:56. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16.
2: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு

போடி நாயக்கனூர் ஏழு விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே கலமேவி. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க

முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம்! வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் பலம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம்! கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கு இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும்போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்பிற்கு நன்றி.

0: அன்பளை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த

0: பண்பலே சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: வானொலிக்கு 90, காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
3: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை.

0: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
1: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து.
1: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்பமொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் ஆன் ஃபார்ம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்க இருக்கும் பிற மொழி பாடல்கள். சில பாடல்கள் காதல் மட்டும் விழாது, நேராக இதயத்துக்குள் வந்து அமரும். காதல் நம்மை விட்டு தூரமாக போனாலும் அந்த நினைவுகளை மட்டும் நம்மை விட்டு போகவே போகாதுன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனலோட ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம் பிறமொழி பாடல்கள் நிகழ்ச்சியில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பிறமொழி பாடல் நான் தான் கேட்டுட்டே இருக்கும். தொடரும் பாடலாய் கேட்கலாம். ஒரு ஒவ்வொரு வரியிலும் ஒரு தாயின் பாசமும், ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கை, ஒரு குழந்தையின் கனவுமாய் இடம்பெற உள்ள பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பெருமொழி பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். சில பாடல்கள் நம்மளை ரசிக்க வைக்க மட்டும் வராது, நம்ம எழுப்பவும் வரும், விழுந்த இடத்துலேருந்து மீண்டும் நிமிர்ந்து நிற்க சொல்லவும் வரும். அப்படிப்பட்ட ஒரு பவரான பாடல் தான் அடுத்ததாக அன்ஸ்டாப்பபிள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:44. எஃப்எம் ரெயின்போ 103.3

த்ரீ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம் பிறமொழி பாடல்கள் தான். பிறமொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாய் கேட்கலாம் திரேஷ்குமேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாடல்கள் தான் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் தொடரும் பாடலை கேட்கலாம். தேவாரா திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்சல் இதுவரை பிற மொழி பாடல்கள் தான் கேட்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே சாந்தினி தொடர்வது. வானிலை அறிக்கையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கீழ்பெண்ணத்தூர், ஆதிமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர், நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர், தண்டாம்பட்டு, கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர், செங்கம் 4 சென்டிமீட்டர், ஆற்காடு மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, பொன்னை அணை, ஏழுமலை, சோழிங்கர், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஊத்துக்கோட்டை, கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பனப்பாக்கம், பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி, அம்மூர், ஜமுனாமரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்சட்டி, பூண்டி, பாலக்கோடு, வடப்புதுப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஹரூர், போலூர், மேட்டூர், கோமுகி அணை, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. வேலூரில் அதிக அளவாக 41.5 டிகிரி செல்சியஸும், தர்மபுரியில் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும். வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் பரப்பிலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்று மேற்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா இடையே கடற்பரப்புக்கு மேல் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினார். குதிரைபேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
2: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. இதன் தரும் இன்னிசை மெட்டுக்கள்ளாய் மெல்ல வரும் பாட்டு.

மெலிசை மெட்டுக்களுடன் இணைந்திருக்கிறேன். ஆர்ஜே டயனா, வணக்கம் நீர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தேவா இசையமைப்பில் வாலியின் வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:10:38 கேட்டுட்டு இருக்கீங்க. மெல்லிசை மெட்டுக்கழாய், மெல்ல வரும் பாட்டு.

மெல்லிசை மெட்டுக்கழாய் மெல்ல வரும் பாட்டு வளம் வருகிறது. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இளையராஜா இசையமைப்பில் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. நெஞ்சில் நின்ற ராகங்களாய் வளம் வருகின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கார்த்திக் ராஜா இசையமைப்பில் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:35:18 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்லிசை மெட்டுக்குழாய் மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததா உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தென்றல் காற்றாய் வருடச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு, இதம் தரும் இன்னிசை மெட்டுக்களோடு அடுத்ததாக உள்ளம் கொள்ளை போகுதை திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இனிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில்

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மென்மையான மெட்டுக்களாய் மனதை வருடி சென்றது மெல்ல வரும் பாட்டு. நிறைவு பெற்றது நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். ஆர்ஜே டயனா. நன்றி நேர்களே. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்

அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்று நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் ஜீலர் வசந்தன்கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னைக்கு வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் விளையாட இருக்கும். அதுவும் அதிரடியா, ஏன் சொல்லுங்க?
1: ஏன்னா என்னைக்குமே ஆட்டக்கலம் வந்து அதிரடியாக தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான கேம் வேற கொண்டு வந்திருக்கோம் இல்லையா?
0: ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களுக்கு அறிமுகம் கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பாக. இன்றைய ஆட்டக்கலத்தில் சூப்பராக ஜாலியாக செம்மையாக விளையாட விறுவிறுப்பாக காத்துட்டு இருக்கிறது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: சாந்தினி.
1: ஸோ இன்றைய ஆட்டக்களத்தில் நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம விளையாட காத்துட்டு இருப்பது இது
0: அது இல்லை, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம நேயர்களுக்கு. அதனால் அது என்ன விளையாட்டு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடலாம். என்ன விளையாட்டுனா, நாங்கள் வந்து ஒரு பாடலை ப்ளே பண்ணுவோங்க. அந்த பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும்.
1: அது ஈஸி தானே?
0: ஆனால் அது கேள்வி இல்லையே. என்னன்னா, அந்த படத்தில் நீங்கள் படம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா, அந்த படத்தில் வேற பாடலை பாடணும்.
1: இப்போ நம்ம நேர்களுக்கு வந்து
0: இது வந்து கொஞ்சம் இப்போ அதிரடியாக தெரியுது அவங்களுக்கு இந்த விளையாட்டு.
1: கண்டிப்பாக தெரியும், நம்மளே சொல்லிக்குவோம். இப்போ வந்து நம்ம நேர்களுக்கு வந்து விளையாடி காமிச்சிடலாமா?
0: கண்டிப்பாக.
1: இப்போ எடுத்துக்காட்டு, நீங்கள் பாருங்களா, நான் படவா?
0: நீங்களே அறிவிங்களே, உங்கள் அழகான குரலில்
1: எப்பயுமே வந்து எதையாவது இதை நம்மளை வச்சே ட்ரை பண்ணிடுறது. சரி, ஓகே, ஒரு முதல் பாடல். தேவுடா தேவுடா ஏழு மலை தேவுடா, இது என்ன படம்?
0: இது என்ன படம்? சந்திரமுகி.
1: இப்போ அது கேள்வி கிடையாது, அந்த படத்துல இருந்து நீங்க இன்னொரு பாடல் பாடணும்ல, அதுதானே டாஸ்க்?
0: ஆமா, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு அதையும் விளையாண்டு காமிச்சிடலாம். இந்த சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து கொக்கு பரப்பற கோழி பரப்பற.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் இது அது இல்லை. ஸோ நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கப்பா, நாங்களும் விளையாட காத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04522 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு
0: 25 30 170 இல்லை அறிமுக நேர்களும் 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
2: 24 24 24.
1: ஆமா,
0: இது இல்லைங்க, இது வேற நம்பர். 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 04522 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க முதல் நேயர். யாருங்க என்னும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க, யா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன விளையாடிட்டு இருக்கோம், தலைப்பு சொல்லுங்க பாப்போம்.
3: உங்களுக்கான
1: பாடல் வழங்கிடலாமா?
3: போடுங்க.
1: இதோ உங்களுக்கான பாடல்.
4: ஒட்டு வைத்த ஒரு வட்ட நில, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நில.
1: சரி, இது என்ன படம்?
3: படம் பேர் சொல்லவா? ஒட்டு வைத்த ஒரு வட்ட நில.
1: அந்த படத்தின் பெயர், படத்தின் பெயர். டைம் ஓடிட்டே இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம்.
0: முதல் நேரம் வந்தனால அந்த படம் பேர்லயே ஒரு பாட்டு ஆரம்பிக்குங்க, அவ்வளவுதான்.
1: இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் எல்லாருமே இந்த க்ளூவை எதிர்பார்ப்பாங்க.
0: முதல் நேயர்ன்றதுனால ஒரு எக்ஸம்ஷன்.
1: ஓ, அதையும் சொல்லிக்கிறாச்சு, சூப்பர்.
0: இல்லையே, சரி, நீங்க தவறா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, அதிக நேரமும் எடுத்து கொடுத்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்க்கு வழிவெற்றலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம்.
5: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்

0: வணக்கம் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்
1: சொல்றது.
2: பாடல்
1: கேட்க தயாரா இருக்கீங்களா?

0: பேக்ரவுண்ட்ல காத்து சவுண்ட்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, அது என்ன திரைப்படம்ட்டு?
1: படம் வந்து ரிதம்.
0: அதே பாடல், இன்னொரு ஒரு பாடல்.
1: தனியே தன்னந்தனியே என்னை பார்த்து பார்த்து நீ, அந்த ஒரு பாடல் இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்பவே அழகா முயற்சி பண்ணிட்டீங்க,
2: அழகா சொல்லிட்டீங்க.
0: நன்றி நேபிள் வந்தமைக்கு. ஒரு பாடல் தான் போதும், ரொம்பவே அழகா முயற்சி பண்ணிட்டீங்க. தொடர்ந்து நேபிள் பேச காத்திருக்கும். அடுத்த நேர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். அவங்களும் இதே மாதிரி டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: செல்லூர்ல இருந்து சஞ்சய் பேசுறேன்.
0: செல்லூர்ல இருந்து சஞ்சய். சொல்லுங்க, என்ன விளையாடிட்டு
1: இருக்கோம்?
2: என்ன என்ன என்னது
0: மாத்தி சொல்லிட்டாங்க? இது அது இல்ல, அந்த டோன்ல சொல்லுங்க.
2: அதேதான் அதேதான். சரி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு பயங்கரமா அங்கிட்டு இருந்து வருது. பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி படம் பேர் சொல்லிருங்க.
2: எங்க இருந்தானா?
0: என்னங்க
1: கிழக்குச்சி மேலே?
0: அதாவது பேசுறது ஒரு நேயரா இருக்கு, பாடுறது ஒரு நேயரா இருக்கு இல்லையா?
1: இது ஒரு டீமா வொர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா,
1: இருந்தாலும் அந்த பாடல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாடினா இன்னும் நல்லா இருக்கும்.
0: ஆமா, எங்களுக்கு வேர்ட்ஸ் சொல்லாம பாடி காமிச்சிருங்க.
1: முதவரி தெரியல, ஆனா ஏதோ ஒரு பாட்டு இருக்கு அப்படித்தானே? இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது?
0: சரி, நீங்க சொன்ன வரியவே பாடி காட்டுங்க.
1: தொடர்ந்து வணக்கம். சொல்லுங்க, யாரு?
3: என்னங்க
1: ஒரு முறை உங்கள் பெயர்?
3: தமிழ் ஜீவன்.
1: சொல்லுங்க, என்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் சொல்லுங்க.
0: அது இல்ல அப்படியே மாத்தியாச்சு. சரி, ஓகே, உங்களுக்கு நான் பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா? அதாவது எனக்கு கேட்கும் போது அப்படியே நரம்புலாம் புடக்குது சாந்தினி. பெருசா சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி வருது உங்களுக்கு?
1: அப்படியா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாடுறாங்கன்னு
0: கண்டிப்பா கேட்டலாம். ஒரு மோட்டிவேஷனும் சொல்லக்கூடாது உங்களுக்கு.
1: சூப்பரா இருந்து வேற பாட்டு பாடிலாமா?
3: அதுல இருந்து என்ன பாட்டு?
0: இப்ப நீங்க சொன்னது படையப்பா, வேற ஒரு பாடல் பாடுங்க.
1: அதுதானே விளையாட்டு? கொஞ்சம் நேரம் கொடுத்தாவே அழகா சொல்லிடுறாங்க பதிலா. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம நேர்கள் எல்லாருமே நல்லா முயற்சி தராங்க, நல்லா பாடி காமிச்சுட்டே இருக்காங்க. இது அது இல்ல விளையாட்டுல. அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
4: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: ஈஸியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ

0: ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, டி அஸ்ஸி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அஸ்ஸினா கெத்து மாசு மக்கா மிஷி.
2: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ என்ன

0: 잠시.
1: நிரமலை 4:20 ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பரான ஜாலியான செம்மையான விருப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்கலம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்கலத்துல என்னப்பா விளையாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
2: இது அது இல்ல வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து நல்லவே ஜாலியா வந்து பேசிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இன்னொருக்கா நமக்கு வந்து நம்பர்ஸ் சொல்லிடலாமா? 25

0: எழுபத்தி எல்லாரும் நேர்களும் 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிப்பை தொட்டு வரலாம். அப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புல ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரும் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியோட பேர் என்ன?
2: பாடல் இதோ

0: சுண்டல் சுட்டது.
1: சொல்லுங்க, அது என்ன படம்?
2: நடுத்தர படம்.
1: என்னங்க இது? இது ரொம்ப இடைக்கால படம் தானே? வணக்கம்.
3: சொல்லுங்க,
4: ஒரு பாட்டு பாடுவீங்க, அந்த அந்த படத்துல இருந்து அடுத்த பாட்டு பாடணும்.
1: தலைப்பு தலைப்பு
3: தலைப்பு வந்து
4: தலைப்பு வந்து மறந்துட்டேனே, தக்கறேன் இப்ப
3: கேட்டிட்டு. அப்ப நம்ம என்ன சொல்றது? பத்தலையோ,
1: என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல.
3: சரி பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருச்சு இல்ல. சரி, உங்களுக்கான பாடல் இதோ.
1: அதாவது அவரே அத்தனை படி சொல்றாரு படத்து பேர் இல்லையா? சரி சொல்லுங்க, என்ன படம்?
5: இன்னொரு
1: பாடல் இருக்கா?
6: என்ன
3: பாடல் தெரிஞ்சுக்கலாமா?
6: எனக்கு ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும்
3: பைங்கிலி.
1: தேவையில்லாத பதிவு.
3: வரலாம்.
1: ஆமா, அந்த நம்பர் கிடையாது, நான் சொன்ன நம்பர்.
3: வந்துட்டே இருக்கு, அத நாம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம்.
1: கண்டிப்பா. இப்ப பேச கத்துறதுக்கு அடுத்த நேயர் யார்? எங்க இருந்து? வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: ரெண்டு மரத்துக்கு வணக்கம். தூரம் மதர காஜத்துல இருந்து பஞ்சவனம் பேசுறே. மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, மணிக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
7: இது அது இல்ல,
1: சூப்பர்ல. சரி, உங்களுக்கான பாடல் வழங்கிடலாமா?
7: வழங்கிடலாம்.
5: சொல்லிருவீங்களா?
1: சரி, மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் நாங்க வழங்குறோம், கரெக்டா கண்டுபிடிங்க சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கு மேடம்.
0: தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கு, என்ன படம் தான் தெரியல.
2: ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க.
3: அடுத்தட பாத்துக்கலாம். அடுத்தனே வணக்கம்.
0: சரி ஓகே, அதாவது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தை நம்ம பேசிட்டோம் இல்லையா, இப்போ ஒரு பீட்டான சாங் அப்படின்னு சொல்லும் போதே நேர்கள் வந்து இணைப்புல இருந்து வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம்.
3: சொல்லுங்க பாபு, இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
0: அதே டோன்ல சொல்லுங்க.
4: அதே இப்பதான் சங்கமம் படத்துல பாட்டை போட்டீங்களா?
3: நிகழ்ச்சி பேர் வந்து இது அது இல்ல, அதான் விளையாண்டு இருக்கோம். சரி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்ச பாட்டு
1: நல்லா அடிக்கடி கேட்ட பாட்டு
2: இது. இல்லன்னா ஆட்டைய கழிச்சு போய் ஆமா.
0: அப்ப நீங்க சொல்லுங்க.
1: மேடம் இது அடிக்கடி கேட்ட பாட்டு, சின்ன கூமடு கொடுங்க.
3: அதான் நாங்களா தான் சொல்றோம், வானொலியில அடிக்கடி வளம் வந்த பாடல். சரி, மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் கேக்குறீங்களா?
1: கொடுங்க.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: நிறைய நேரங்கள் பங்கு பெற்று இருக்காங்க, ரொம்பவே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா?
2: ஆமா, இன்னைக்கு வந்து அது இது இல்லை, இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு வந்தாலும் எங்களுக்கு இதுதான் விளையாட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடித்து நல்லா விளையாடுறாங்க, நல்லா கெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லி பாடிடுறாங்க.
0: நேரமாலை 4:28 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வாசன் தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வாசன் தன்கோவின் சில்லனு ஒரு ஏசி மேலா.
3: மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்ப புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும்
1: சொல்றது
0: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்புசோதன் அனுப்பிச்சோம்.
1: நீங்க நல்லதுங்க. நீங்க என்ன விளையாடிட்டு
0: இருக்கோம்? இது அது இல்ல,
1: டோனா சொல்லுங்க.
0: இது அது இல்ல, அது இது இல்லன்னு சொல்லி சொல்றீங்க இல்ல, அது வர
1: சரி ஓகே பரவாயில்ல. எங்களுக்கான பாடல் இது.
0: ஓல்ட் படத்துல, ஓல்ட் பழைய திரைப்படத்துல
1: பாப்போம். உங்களுக்கான பாடல் எந்த பாடல் வருகிறது என்பதை பொறுத்தது.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: ஒரு பாட்டு மௌன ராகம்.
0: சூப்பர் சூப்பர். இன்னொரு ஒரு பாடல் அதே திரைப்படத்துல இருந்து.
2: குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குதிச்சு விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம்.
0: அப்படித்தான் விளையாடுவோம். சொல்லுங்கயா. நிலான்னு வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்பவே அழகா கண்டுபிடிச்சு வெற்றி பெற்றீங்க. தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் ஆகாஷ்வணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க. 4:34.
3: வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். சொல்லுங்க, யாரை இங்க பேசுறீங்கம்மா?
4: தமிழ் செல்வி.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன தலைப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறது
5: பார்த்தாச்சு. பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்து
0: எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது என்ன திரைப்படம்? சொல்லுங்கம்மா, என்ன படம் இது?
3: கேட்காத பாட்டா?
0: நம்ம வானொலியில வளம் வந்த, அடிக்கடி வளம் வந்த பாடல் தான்.
3: சரி பரவாயில்ல, அடுத்த நேர்காணல் வெச்சலாமா?
0: நன்றி.
3: நன்றி. வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு. சொல்லுங்க, யாரை இங்கேருந்து பேசுறீங்க?
0: இணைப்பில் தான் இருக்கீங்கயா? பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 4:36. சரி, இதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு இருக்கு சொல்லுங்க சாந்தினி.
3: இதுக்கப்புறம் என்ன

0: நம்ம மாலை தென்றல் தான் இந்த இரண்டுக்கு. ஆனால் மாலை தென்றல் இன்றைக்கி மாலை தென்றல் நிகழ்ச்சியில் என்னது பாடலாக,
1: அதாவது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு அதை வந்து நேர்கள் தான் கண்டுபிடிக்கணும். இன்றைய மாலை தென்றல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அதே வரியில் தான் ஆரம்பிக்கணும். அந்த வரி அவங்க கண்டுபிடிச்சி அவங்க கடிதத்தில் எழுதி அனுப்பினாலும் சரி, இல்லை வேறு தொலைபேசியில் எழுதி அனுப்பிச்சினாலும் சரி, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அதான் விஷயம். தொடர்ந்து என்ன பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: உங்களுக்கான
1: பாடல்

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: படத்தை கண்டுபிடிக்க முடியலமா, பாட்டை தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க படுத்த பாடல,
2: ஆனா அது விளையாட்டு கிடையாதே. நீங்க அந்த பாடலோட படத்தை கண்டுபிடிச்சு திரும்ப அந்த படத்துல இருந்து வேற பாட்டுல போடணும்.
0: அதானே
2: நல்ல ஃபார்ம்ல வந்தீங்க. சரி, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பாத்துக்கலாம். வணக்கம். அடுத்த நேயர்,
0: அதாவது ஓபனிங் எல்லாம் சூப்பரா கொடுத்தாங்க, அப்ப இந்த நேயர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
0: பேர் சொல்லுங்கய்யா.
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது மதுரை பண்பலை வானொலிக்கும் சகோதரி உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா உங்களுக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியா என்ன விளையாண்டு இருக்கோம்?
3: அதெல்லாம் இது இதெல்லாம் அதுன்னு சொல்லி பாட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க சகோதரி.
2: கடைசியில வந்து 5 மணிக்கு நம்ம பார்க்கும் போது இது வேற பேர்ல இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன்.
0: அதான் தலைப்பு எனக்கே மறந்துருக்கோம்.
3: தினசரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொடுத்து ரொம்ப அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
0: நல்லதுங்க. சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
3: கொடுத்துருங்க சகோதரி.

0: சொல்லுங்க, அது என்ன திரைப்படம்?
1: இது விஜயகாந்த் நடித்த படம். விஜயகாந்த் நடித்த படம். அது பூண்டு
2: பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய
1: ஆமா, என்ன படிப்பு படிச்சு இதை கண்டுபிடிக்க
0: முடியல? இல்லங்கய்யா, நாங்க அப்படி சொல்லல.
3: நீங்க அதுக்குதான் கதாநாயகம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எந்த படம் எந்த பாட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம்.
0: கதாநாயகனை கண்டுபிடிச்சு என்ன விஷயம்? திரைப்படம் பேர் முக்கியம் இல்லையா?
3: நிகழ்ச்சி பேர் என்னன்னு சொல்லிருங்க.
4: இது அதுல
3: சரி கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஐயோ, இது என்னமோ படம் வீணே.
0: இது சமீபத்துல நம்ம வானொலியில அடிக்கடி வருங்க.
2: அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியோ சரி, ஆஹா இது அது இல்லன்ற மாதிரி தான் வராங்க.
1: இன்னொரு தடவை படுங்க.
2: சின்ன ஒரு முறை தான், சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சரியான பதில் தான் சொல்லிட்டீங்க.
0: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் தொடலாம். இது ஆகாஷ் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: நேரம் 4:46 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ். அதிரடியான ஆட்டக்கலமாட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?

0: இது
1: இது
0: அது
1: இல்ல
0: அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எத்தனை தடவை சொன்னா நம்ம நேயர்கள் வந்து கண்டென்ட் மட்டும் தான் புரிஞ்சுட்டு வருவாங்க.
1: நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோங்க, அதாங்க விஷயம்.
0: சரி பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு கேம் புரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நிகழ்ச்சியோட பேர் என்ன?
2: இது அது இல்ல.
0: பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க,
1: ஒரு ஃப்ளோல வந்துட்டாங்க. உங்களுக்கான பாடல் கேட்க தயாரா?
2: இடைக்கால பாட்டா போட்டா நல்லா இருக்கும்.
1: பாப்போம் என்ன பாடல் வருகிறது என்று.

0: பழந்த தெரியலையே, அடுத்த பாட்டு எப்படி பாடுறது?
1: ரொம்ப ஃபேமிலியரான படம் நம்ம வாணுவில.
2: செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல,
1: ரொம்ப ஈஸியான படம். நீங்க சப்போட்லாம் பண்ண கூடாது இப்படி.
3: பரவாயில்ல,
1: இன்னும் ஒரு முறை கேட்டலாமா?
0: பத்து வரிய பாட்டாலும் கண்டுபிடிச்சு.
3: சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக, சரியா?

0: பாடிடலாமா?
1: வணக்கம்
0: ஐயா, பேர் சொல்லுங்க. எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க பாப்போம். அதே ஃபார்ம்ல
2: தயாரா
0: இருக்கீங்களா? இது உங்களுக்கான பாடல்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? திரைப்படம்
1: கருத்தம்மா. அந்த படம்
2: இல்ல.
0: கருத்தம்மாவா? இல்லையே.
1: இன்னும்
0: ஒரு முறை கேக்குறீங்களா?
1: இன்னும் ஒரு முறையா? சரி கொடுங்க, நான் கேக்குறேன்.

0: கண்டுபிடிச்சாச்சா?
1: இது இந்த பாட்டு வந்து கிழக்கு சீமையிலேங்க.
0: சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்பதான் நம்ம கேள்விக்கே வரோம். இந்த படத்துல இருந்து வேற பாட்டு பாடுங்க.
1: கிழக்கு சீமையில் அத்தங்கர மரமே அறுத்த அரச மர இலையே ஆரமல கிளியே அதில் உறங்கும் கிளியே. இந்த பாட்டு
2: அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நன்றி நேபல் வந்தமைக்கு. தொடர்ந்து நேபல் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து, 4:50 நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நிகழ்ச்சி இருக்கு, சூப்பரா இருக்கே, நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா
0: 25:30 170 அறிமுக நேயர்களும், 25:30 171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற முன்னிலைப்பை தொட்டு வரலாம்.
2: வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல வந்தாச்சு, சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: என்னங்கய்யா பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா? இது உங்களுக்கான பாடல்.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? நன்றி நேபல் வந்தமைக்கு. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: 51 நிமிடத்தில் இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் தர்மா வந்து பேசுறேன்.
1: தர்மா?
2: தர்மலிங்கம்.
1: சரிங்க சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன விளையாடணும் கேட்டுருக்கீங்களா?
0: தெரிஞ்சிருச்சு, நம்ம எதுக்கு தேவையில்லாம கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. உங்களுக்கான பாடல் இதோ.

0: சொல்லுங்கயா, என்ன திரைப்படம்?
1: சந்தனம்.
0: சூப்பர் சூப்பர். இன்னொரு ஒரு பாடல் டக்குன்னு பாடிருங்க. அந்த பாட்டா? அப்படி இல்லாம இருக்கு. பாருங்க பாருங்க, சீக்கிரம்
2: வரமாட்டேங்குது. பாட்டை வேற போட்டு விட்டாங்க நம்ம.
1: நல்ல பாட்டு போடுவாங்க.
0: ஒரு தமிழ் மாதத்தை வச்சு அந்த பாடல் ஆரம்பிக்கும். நீங்க பாடினதுனால அதுக்கான க்ளூ.
2: நன்றி.
0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி, நல்லா ஜோஷுவா பேசுங்க. இவங்க இவ்வளவு சோகம்.
3: பிரச்சனையா இருக்கு, அதனால கேட்க மாட்டேங்க சரியா.
0: சரி ஓகே, விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் வழங்கிடலாமா?
3: போடுங்க மேடம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சாச்சு மேடம். கண்டுகொண்டேன்.
0: சூப்பர். ஒரு வழியா
2: அந்த படத்தை கண்டுபிடிச்சாச்சு. சரி, அதுல இருந்து ஒரு பாடல்.
3: சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா?
0: எனக்கு அதேதான்

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: இந்த கிளாப் எங்களுக்கா நேர்களுக்கா?
0: கண்டிப்பா நேர்களுக்கு தான், ஏன்னா அவங்க தான் சூப்பரா விளையாண்டு முடிச்சாங்க. கேட்ட நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் டயானா. தொடர்வது 5 மணிக்கான செய்திச்சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு

எஸ்சிடி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தாவேக்கா அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேக்காவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு புவனேஸ்வரிலும் ஆசிய தொடர் ஓட்ட போட்டி 2028ஆம் ஆண்டு சண்டிகரிலும் நடைபெறும் என ஆசிய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம், வெயிலுக்கு விடை கொடுக்கும் வேளையில் இடைக்கால ராகங்களால் மனதை வருட வருகிறது மாலை தென்றல். இன்றைய மாலை தென்ற நிகழ்ச்சியில என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வழங்க போற அனைத்து பாடல்கள்லையும் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒற்றுமையா வளம் வருங்க. அதுதான் ஆரம்பத்திலயும் இருக்கலாம், இல்ல இன்பிட்டுவின் இருக்கலாம், இல்ல முடிவுல கூட இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை வச்சுதான் எல்லா பாடலுமே வளம் வர காத்துட்டு இருக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் நீங்க கண்டுபிடிங்க, இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியோட நிறைவுல கண்டிப்பா நான் சொல்றேன். மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

இடைக்கால ராகங்களை வாரி வழங்கும் மாலை தன்றல் நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைச்சு வாலி வரிகள் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்திருக்காங்க. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் மாலை 5:14. இடைக்கால ராகங்களால் மனதை மயக்குவது மாலை தென்றல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையமைச்சு, வாலி வரிகள் எழுதி SP பாலசுப்ரமணியம், P. சுஷிலா குரல் கொடுத்த சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரை 3 பாடல் வளம் வந்துச்சு. அதை வச்சு கேட்கும் போதே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. வர பாடல் எல்லாமே கண்மணி அப்படின்ற வார்த்தையை வச்சே பாடல் வளம் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைய மாலை தென்றல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கண்மணியின் வகைகள். அதாவது பின்னாடி வளம் வந்துட்டு இருக்க ஒலிக்கீற்று கூட பார்த்தீங்கன்னா அதே பாடலுக்குண்டான ஒலிக்கீற்று தான். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாமா? இளையராஜா இசையமைச்சு, பஞ்சு அருணாச்சலம் வரிகள் எழுதி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல் கொடுத்திருக்காங்க. 6 to 60 திரைப்படத்திலிருந்து

இசையோடு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9-இல். கண்மணியின் கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் கேட்கலாமா? இளையராஜா இசையமைச்சு, புலமைப்பித்தன் வரிகள் எழுதி எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் கொடுத்திருக்காங்க. காக்கி சட்டை திரைப்படுத்திருக்காங்க.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவ்வளவு ஏமா அந்த காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: சிற்றிலம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆள கூட
1: தேடுது. நாடகம்,
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசை சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: இருக்கேன், நல்லதானே இருக்கேன் பாரு.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்
1: ஐ லவ் யூ நீங்கு செல்லக்கூடும் என்னை நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதுயா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர வெம்பாகுமா?
0: டோன்ட் ஃபாலோ.

0: கதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன மீறி.
1: கட்டிக்க மாட்டேன்.

இசை மலையில் நெருஞ்சிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்மணியின் வகைகளாய் வளம் வந்து கொண்டிருப்பது மாலை தென்றல். கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக

கண்மணிகளின் கானங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது மாலை தின்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஒரு ஊரில் ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து

0: இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரமாலை 5:55. இதுவரை கண்மணியின் கானங்களாய் வளம் வந்த மாலை திட நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. வழங்கிய பாடல்கள் அனைத்தும் மனதில் நீங்க அடுத்து பிடித்திருக்கும் நம்புறோம். கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய மாலை திட நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. இதோ நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த அந்த ஒரு கண்மணி பாடல்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழு

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும் போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியாக இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10 கேட்க இருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் விளக்கேற்றும் வேலை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து ஒண்ணு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:45 அந்திப்பூக்கள். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்க

0: விருந்துக்கு பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 அச்சாணி. பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம். திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து தேனி கேவிகே சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் நேர்முகம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுட சென்னை அஞ்சலாக. 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்று இரவு 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 11:10 தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம்

0: பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு SP வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு SP வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு JCD பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதிலே நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழே ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். ஆத்தி அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில் வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன், அந்த பில்லும் வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில் வந்து கரெக்டான கிடைக்குது. அதனால வீடு சீக்கிரம்

0: முடிஞ்சது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.
1: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சர்வதேச சுற்றுலாத்தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6ஆம் நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை இரண்டாம் பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டின் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்ற சாதனம் மட்டுமல்ல, அது நம்மோட உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நெருங்கிய உறவு. மின்சாரம் இல்லாத காலங்களிலும் இணைய வசதிகள் இல்லாத இடங்களிலும் கூட வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தது. காலை எழுந்தவுடன் வானொலியில் ஒலிக்கும் இனிய பாடல்கள், செய்திகள், விவசாய அறிவுரைகள், கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் போன்றவை மக்கள் வாழ்வில் ஒளி ஊட்டின. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு வானொலி ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற உணர்வு மட்டுமின்றி மகிழ்ச்சி, அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றையும் வழங்கியது. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலியின் முக்கியத்துவம் குறையவில்லை. வானொலியில் ஒலிக்கும் குரலின் சுவாரஸ்யமான பேச்சு, பாடல்கள், நேரடி தொடர்பு போன்றவை வானொலியை இன்னும் உயிரோட்டமாக வைத்திருக்கிறது. ஆகவே வானொலி என்பது நம்மோடு உறவாடும் ஒரு உண்மையான உறவாகும். இது காலத்தை கடந்து மனித மனங்களை இணைக்கும் ஒரு இனிய பாலமாக உள்ளது.

வானொலி ஓசை, காலை நேரத்தில் கீதம் பாடும், காதில் விழுந்து கனவு தூண்டும், தொலைவில் இருந்தும் நெருக்கம் தரும், தோழனாய் வந்து தினமும் உறவும், செய்தி சொல்லி அறிவை வளர்க்கும், சிந்தனை பாதை புதியது திறக்கும், மின்னல் வேகத்தில்

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி
6: பேசுறேன்.
5: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 6:40 இந்த நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் கேட்கலாம் அந்தி பூக்கள். இன்னைக்கு அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில உறவுகளாலான குடும்பங்களை போற்றும் பாடலை தான் கேட்க போறோம். இன்றைய வேகமான உலகத்துல ஒரே வீட்டுல இருந்தாலும் ஃபோன் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கும், அப்படிதானே? அதனால இப்போ கொஞ்ச நேரம் உங்கள் உறவுகளோட சேர்ந்து இந்த அந்திப்புக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க குடும்பங்களின் பாடல் வரிசையாக. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடலாம் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மறை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் அந்திப்புகள் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். இன்னைக்கு அந்திப்புகள் நிகழ்ச்சியில் என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, உறவுகளாலான குடும்பங்கள் பாடலாக தான் வரிசையாக கேட்டுகிட்டே இருக்கோம். தொடரும் பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள். மெல்லிசை கானங்களை அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு உறவுகளாலான குடும்பங்களின் பாடல்களாக தான் கேட்டுட்டே இருக்கும் தொடரும் பாடலாதி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மில் இசையாய் அந்திப்புகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கும். தொடரும் பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
4: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
3: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
4: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
3: போட்டாச்சு போட்டாச்சு.
4: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
3: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
4: வெயிட் பண்ணி போங்க.
3: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
4: ஐயோ பல்லோ பல்லோ,
3: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
4: சொன்னேன்
5: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
6: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
7: இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.
8: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலன் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் மே மாதம் 25 துவங்கி ஜூன் 5 வரை உள்ள 10 தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1 மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள NIOT நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000 மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக

0: 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடை கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல், பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. சுரேகா.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டு

0: காதிப் பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 1,30,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 3,85,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல்

ஆக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:25.

இரவு வணக்கம் நேர்களை, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக புத்தம்புது கானங்களாய் சூப்பர் டூப்பர் பாடல்களோடு விளம்பர காத்துட்ருக்கு பாட்டு இது ஹிட்டு. இன்றைய பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

இது ஹிட் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: புத்தமுது சாங்ஸா இறக்கிட்டு இருக்கோம் பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சியில. அடுத்ததா எந்த படத்துல இருந்து பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லைக்கே திரைப்படத்துல இருந்து.

கேட்டு முடிச்ச நேரம் இரவு 7:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். தொடர்ந்து பாட கேட்கலாம் வித் லவ் திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். காளிதாஸ் 2 படத்திலிருந்து இதோ பாடல் இசைக்கு காத்திருக்கிறது.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

உங்களோட ஏவு பொழுது சூப்பர் டூப்பரா ஆக்கிட்டு இருக்கு பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் அடுத்த பாடலாய் கேட்கலாம் மதராசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை சூப்பர் டூப்பர் பாடல்களை வளம் வந்த பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையில் அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக

சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிகவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டின் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி, இது குழந்தைகளுக்கான நேரமாய் இது பட்டாம்பூச்சி. உங்கள் குழந்தைகளின் தனித்திறமையை வெளிப்படுத்த மற்றும் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30, 170 இலும் 25:30, 171 இலும் 04.5 என்ற முன்னிணைப்பை தொட்டு

0: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: பேசுறேன், உங்க பேர் என்ன?
1: என் பேரு சாந்தினி. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சித்தார்த்?

0: ஓ சூப்பர், க்யூட்டா பேசுறீங்க. உங்க நேமும் ரொம்ப க்யூட்டா இருக்கு. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன பாட்டு கேட்டுருவோம்?
1: எனக்கு பிரதர் படத்துல இருந்து மக்கா மெஷி பாடல்.
0: மக்கா மெஷி பாடல் கொடுத்துலாமா? ஓகே.
1: நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: நமது கடமைகள் பொது இடங்களில் வெற்றி துப்பாதீர், சுவரில் கிறுக்காதீர், பொது இடங்களில் குப்பை போடாதீர், வரிசையை பின்பற்றவும், பொது கழிப்பறைகளை பயன்படுத்த வேண்டும், சாலையோரங்களில் திறந்த வெளியை பயன்படுத்த கூடாது, பொது நூலகத்தை அமைதி பின்பற்றவும், புத்தகங்களை கிழிக்கவோ அல்லது அவற்றை கிழிக்கவோ கூடாது.
0: சூப்பரா சொன்னீங்க. அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? வெரி குட், சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுட்டு நம்ம நேயர்களுக்கும் தெரியப்படுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது உங்கள் விருப்ப பாடல்.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா, டீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: 박명수 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கும். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த குழந்தை யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெண்பா பேசுறேன்.
0: வெண்பா, எங்க இருந்து பேசுறீங்க? வெண்பா,
1: நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சரி, இப்ப நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோமோட் ஆயிருக்கீங்க?
1: நான் செகண்ட் முடிச்சு ஸ்டாஃப் ஸ்டாண்டர்ட் போறேன்.
0: சூப்பர். அசைன்மென்ட்ஸ்லாம் முடிச்சாச்சா? ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு கொடுத்துருவோம்?
1: யூர் படத்துல இருந்து அந்த பாட்டு.
0: சரி, கண்டிப்பா அந்த பாட்டு கொடுத்துடலாம். ஏதோ நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? ரைம்ஸ் ஆர் ஸ்டோரி இந்த மாதிரி?
1: ஆமா. நேருவ பத்தி.
0: யார பத்தி?
1: நேருவ பத்தி.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: நவம்பர் 14 பண்டித ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர். இவரை அன்பாக நேரு மாமா என அழைப்பார். இவரது பிறந்த நாளான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். நன்றி.
0: வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. அழகா சொல்லிட்டீங்க.
1: உங்க பேர் என்ன?
0: என் பேர் சாந்தினி. வெண்பா,
1: நைஸ் நேம்.
0: தேங்க் யூ, ஆன் யூ ஆர் சோ க்யூட். நீங்களும் க்யூட்டா பேசுறீங்க, உங்க நேமும் க்யூட்டா இருக்கு. சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது உங்கள் விருப்ப பாடல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: Libertà!
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில்

0: உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
1: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
0: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
1: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இனி தொடர்வது

0: ஆனி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய தொழில்துறை, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படையாக தான் வச்சிருக்கோம். எந்த நாடு வந்து இந்த தொழில்துறையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த நாடு தான் வந்து ஒரு வல்லரசு நாடாகும். அந்த வகையில நம்ம நாடும் பார்த்தோம்னா இந்த தொழில்துறையில வந்து பல்வேறு முயற்சிகள் புதுமைகள்லாம் கொண்டு வந்து தொழில்துறையில வந்து பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகள் ஒரு தொழில் தொடங்கி அதில் சாதிக்க விரும்புறவங்களுக்கு நிறைய பேங்க் லோன் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய மானியங்கள்லாம் கொடுத்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க. அது குறிப்பா பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அரசாங்கம் வந்து தொழில்துறை முன்னேற்றத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய நம்ம நாட்டோட தொழில்துறையில பல்வேறு இளம் தொழில் முனைவோர் உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு இளம் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் எப்படி போகுது, அவங்க லட்சியங்கள் அதை பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்களை நாம சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
2: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
1: சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, நீ என்ன தொழில் பண்றீங்க, எங்க இருந்து வரீங்கமா?
2: என் பெயர் சஹானா காந்தி. சேயோன் செரின் என்ற நிறுவனத்தின் ஃபவுண்டர். நான் படிச்சது எம்இ விஎல்எஸ்ஐ டிசைன் படிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம எங்களோட பாரம்பரிய பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமா நாங்க நடத்திக்கிட்டு வரோம். பாரம்பரிய பொருட்களை வந்து சாதாரணமா எளிய முறையில வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதுவே பெரிய ஹிட்டா வந்துருச்சு எங்க ப்ராடக்ட்ஸ்க்கு.
1: ரொம்ப சந்தோஷம். இப்ப பண்ற தொழில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எங்க ப்ராடக்ட்ஸ்ல முக்கியமானது என்னதுன்னா குழந்தைங்களை பேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஈவிலை பேக்கெட்ஸ், சாம்பிராணி தூள், பஞ்சகாவி ஐட்டம்ஸ், துளசியில பண்ற பொருட்கள், மத்தபடி எல்லா பொருட்களும் நாங்க செய்யறோம்.
1: இப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன அப்படின்னா நீங்க படிச்சது வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ படிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க பண்றது வந்து அந்த துறை சார்ந்து விட்டு ஒரு பாரம்பரிய பொருள் தயாரிக்கிறீங்க, எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு?
2: உண்மையா சொல்லணும்னா நான் படிச்சதுக்கும் இப்ப நான் பண்ற பிசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் படிப்பு அறிவை கொடுக்கும், பட் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் தேவை. இதுதான் எங்க தொழிலோட மூலதனமே. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. அதாவது நான் வந்து குழந்தை எனக்கு பிறந்தப்ப வந்து நிறைய வந்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் எப்படி கிடைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டு பண்ணும்போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து ஒரு ஆள் இருக்கு, இதனால நம்ம பண்றோம். பட் நிறைய அம்மாக்களுக்கு இதே மாதிரி நம்ம ரூட்ஸ் வந்து

0: தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்போம், எங்கேயோ செட்டில் ஆயிருப்போம், பட் நம்ம ரூட்ஸை மறக்காம நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். ஸோ அது ஒரு விதையா எனக்கு தோன்றி தான் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சது.
1: ஆக அந்த தேவை உணர்ந்தனால தான் நீங்க வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸாக எடுத்திருக்கீங்க. எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே ஒரு மூலதனம் ஒன்று தேவைப்படும். இப்போ நம்ம பிசினஸ்ல என்னென்னலாம் மூலதனம் தேவைப்படும்?
0: ஒரு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பேசிக் ஃபண்டிங் தேவை. அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு R&D ஒர்க் தேவை. இப்போ ஒரு ப்ராடக்டை நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சோனேயே அந்த ப்ராடக்ட்க்கு பின்னாடி வந்து 2 வருஷமா அதுக்கான R&D ஒர்க் நடந்தது. இது வந்து என் குழந்தையோட சேர்த்து வளர்ற பிசினஸ்னால இது குழந்தையோட நிறுத்திடாம அவங்க வளர்ந்தா எப்படி தேவைப்படும், என்னென்ன தேவைப்படும், குழந்தைங்களுக்கு எப்படி சேஃபா இருக்கும் அப்படின்ற நிறைய R&D ஒர்க்ஸ் வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஒரு 2 வருஷ காலமா R&D ஒர்க் ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ப்ராடக்டாவே நாங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம்.
1: இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நம்மளுக்கு வந்து நிறைய அந்த இடங்கள் வேணும், மார்க்கெட்டிங் நிறைய விற்கணும், கஸ்டமர்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. அந்த வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பராக நமக்கு தேவை பிராண்டிங் தான். ஸோ பிராண்டிங் ஃபஸ்ட்டே ப்ராப்பராக எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதை முடிவு பண்ணிடணும். இப்போ எங்களோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் மட்டும்தான். ஸோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும்போது எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸ், ஒரு குழந்தை வளர்றது அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ரூஷியலான ரொம்ப நேர்மையான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். ஸோ வந்து இயற்கையான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணும்போது மழை காலங்களில் இலையை வந்து காய வைக்கிறது, பிக் ஸ்கேலில் காய வைக்கிறது, அப்புறம் வந்து திரிக்கும் போது இல்லை பேக்கிங்கை வந்து சென்ட் பண்ணும்போது நிறையா வந்து டேமேஜஸ் ஆகிறதுனா வந்து நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ண தான் ஆரம்பித்தோம். பட் சின்ன பிஸ்னஸாக இருக்கும்போது இதெல்லாம் சகஜம் தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பேக்கிங்லேருந்து காய வைக்கிற மெத்தட்ஸ்ல இருந்து எதை ப்ராப்பரா எப்படி கொண்டு போகலாம், எவ்வளவு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கலாம் அப்படின்றத ஒன்னு ஒன்னும் ப்ராப்பரா பார்த்து பார்த்து R&D ஒர்க் பண்ணி பண்றதுனாலதான் இப்போதைக்கு நாங்க வந்து லிட்டில் சக்சஸ் ஃபேஸ் பண்ண முடியுது.

0: இப்ப தொழில் தொடங்குறப்ப அந்த வழக்கமா சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அதெல்லாம் எப்படி வாங்கினீங்க, அந்த அனுபவத்தை வந்து எங்க நேர்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்னதுன்னா ஒரு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் தான். அப்புறம் ப்ராப்பரான நம்ம பிசினஸுக்கு ஏத்த லோகோ, கலர், ட்ரேடிங், அப்புறம் வந்து ப்ராப்பரான நேம் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங்ல இருந்து ட்ரேட்மார்க்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணக்கூடியது. லீகல் சைடு நமக்கு ப்ராப்பரா இருந்தாதான் நம்ம ஃபர்தரா நம்ம பிசினஸை க்ரோ பண்ண முடியுமே ஒழிய நம்ம சின்ன ஸ்கேல்லையே இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கால ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இப்போ வந்து அடுத்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம பண்ணும் போதோ இல்லை ஷிப்மெண்ட்லேயோ நிறையா வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இந்த லீகலான விஷயங்களை வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா மடிஷியா, கொடிஷியா, மாவட்ட தொழில் மையம் போன்ற எல்லா நிறுவனங்களும் நமக்கு ப்ராப்பரா கைட் பண்ணியும் கூட்டிட்டு போவாங்க. இதனால நம்ம சீக்கிரம் வந்து ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க்லாம் எடுக்க முடியும். நம்ம சோலோவாவும் அப்ளை பண்ணி வாங்கலாம், பட் அதுக்கு ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம்.
0: இப்போ வந்து நீங்க ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்க, ட்ரேட்மார்க்லாம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: பிசினஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு? ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க?
1: இப்போ எங்க பிசினஸ் நல்ல முறையில் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க கஸ்டமர்ஸ் மட்டும்தான். பிகாஸ் ரிப்பீட்டடா நிறைய ஊர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே பாரம்பரிய பொருட்களை வாங்கணும், எங்களோட ஈவிலை பேக்கெட்ஸா இருக்கட்டும், இல்ல சாம்பிராணி தூள் இவ்வளோ ஈஸியா போடலாமா, இல்ல பஞ்சகாவியமா இருக்கட்டும், இல்ல வெள்ள இருக்க அரங்கான் கயிறா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியா

0: இவ்வளோ கம்ஃபர்டபுளாக எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க.
1: மூலப்பொருள் எங்கே லோக்கல்லே வாங்கிடுவீங்களா இல்லை வெளியூரில் இருந்து கொண்டு வருவீங்களா?
0: எங்களோட மூலப்பொருட்கள் ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டத்திலேருந்து தான் ஆரம்பித்தோம். வேப்பையலை, நொச்சியலை இதெல்லாம் எடுத்து தான் நம்ம சாம்பிராணி தூள் செய்ய ஆரம்பித்தோம். இப்போது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து எந்தெந்த பொருள் வந்து கிடைக்குமோ அதை நாங்கள் எடுத்து இப்போது செய்ய ஆரம்பிக்கிறோம்.
1: இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே வச்சுருக்கீங்க?
0: அழகர் கோயில் ரோட்டில் உள்ள மாத்தூரில் இருக்குது எங்களோட நிறுவனம். அங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: ஓகே சரி, இப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நீ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து பொருளை வாங்கி ரெடி பண்ணுறோம்னு சொல்லி. இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு
0: சொன்னீங்க? இப்போ எங்களுக்கு கஸ்டமர் எப்படின்னா ஒரு தடவை வாங்கினவங்களே மறுபடி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் எங்களோட பிசினஸ் வந்து கொஞ்சமா இருந்து பெரிய அளவில் டெவலப் ஆனதுக்கு காரணமாவே ஆச்சு. இப்போ தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட்னாலேயே கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து இப்போ அதர் கண்ட்ரீஸ்க்கும் நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்.
1: நம்மளோட வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாங்கன்னா நம்மளை விடாம கண்டினியூ பண்ணிடுவாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொன்னீங்களே, எந்தெந்த நாடுகளை நம்ம ப்ராடக்ட் வந்து போயிருக்கு?
0: சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், துபாய் போன்ற நாடுகளுக்கு இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: மதுரையில இருந்து நம்ம பொருள் வந்து ஃபாரின் வரைக்கும் போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துபாய் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணும், அப்பதான் அந்த தொழில் வந்து நீடிச்சு நிற்கும். அந்த வகையில நீ என்ன விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க?
0: கண்டிப்பான முறையில ப்ராப்பரான மார்க்கெட்டிங் இல்லைனா எந்த ப்ராடக்ட்டுமே ரீச் ஆக வாய்ப்பே கிடையாது. அதுல நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க ஹையர் பண்ணி எங்க ப்ராடக்ட்டை வந்து ஆட்ஸ் ரன் பண்றோம். அப்புறம் வந்து எங்களோட கொலாபரேட்டர்ஸ், எங்க கஸ்டமர்ஸே போடுற ரிவ்யூ, பேக்கிங் வீடியோ, பிஹைண்ட் த சீன் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆகணும், நாங்க எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத ப்ராப்பரா ஒரு ரீலா எடுத்து காமிக்கிறது, இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ரீச் கிடைக்குது.
1: எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே வந்து இனிஷியல் ஒரு அமௌண்ட் நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். அந்த வகையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க.
0: நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சதும் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாயில தான் ஆரம்பிச்சோம்.
1: கேட்டுக்கு நேரிலே சகானா காந்தி பார்த்தோம்னா வெறும் 10,000 ரூபாயில ஒரு சுய தொழில் முனைவரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சொல்லுங்கம்மா.
0: 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ நாங்க 6 digit வரைக்கும் பண்றோம்னா அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொன்றும் நாங்க குவாலிட்டியா பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு அரைச்சு நாங்க வந்து அதை வந்து விற்க ஆரம்பிச்சோம். சாம்பிராணி தூள், வசம்பு கயிறு, அரங்கான் கயிறு பின்றது, இதெல்லாம் நாங்க மேக்கிங் வீடியோஸை வந்து எங்க கஸ்டமர்ஸ்ட காமிக்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே அது பாரம்பரிய முறைப்படி தான் குழந்தைங்களை வளர்க்கணும்னே ஆசை இருந்தது. ஏன்னா அது நாஸ்டாலஜிக்காக அவங்க சின்ன வயசில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணுன்ற ஆர்வம் வந்து நிறையா இருந்ததுனால எங்கள் ப்ராடக்ட் வந்து நம்பிக்கையாக வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டியும் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ரீச்சும் கிடச்சிச்சு.

இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற

நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் புதன் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து தேனி KVK சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜாராமன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில முனைவர் ராஜாராமன் அவர்கள் தேனி KVK சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்திலிருந்து வருகை புரிந்திருக்காங்க. தேனி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதிகளில் திராட்சை சாகுபடி நிறைய இருக்கு. இதற்காக என்னென்ன திட்டங்கள், என்னென்ன செயலாக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கங்க மேடம்.
1: உங்களை பத்தி சொல்லிடுங்க.
2: என்னுடைய நேம் வந்து டாக்டர் ஜி ராஜாராமன். நான் வந்து தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலையில் வந்து சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் கடந்த 7 வருடங்களாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னாலே வந்து ஒரு தோட்டக்கலை மாவட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஒரு 70-80 விழுக்காடு விவசாயம் வந்து தோட்டக்கலை பயிர்கள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள் மற்றும் வாசனை திரவ பயிர்கள்னு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 20 விழுக்காடு வந்து வேளாண் பயிர்களும் பண்ணிக்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம தோட்டக்கலை பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பணப்பயிர் வந்து திராட்சை விவசாயங்க. திராட்சை விவசாயத்தில் வந்து நிறையா விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஒவ்வொரு செடியுமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக வந்து லாபம் கிடைக்குங்க. முக்கியமாக எதுக்கு நம்ம திராட்சை அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து அதிகமாக திராட்சை விவசாயம் பண்ணுற மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகாராஷ்டிராவை சொல்லுவாங்க. பட் என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னா ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு டைம் தான் வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக வந்து நம்ம தேனி மாவட்ட விவசாயிகள் என்னன்னா 2 வருடங்களுக்கு வந்து 5 அறுவடை வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே வந்து விவசாயம் பண்ணலை, அதுவும் திராட்சை விவசாயம் பண்ணலை. அதனால தான் வந்து நம்ம திராட்சையில் வந்து அதிகமான மகசூலும் கிடைக்குது, அதிகமாக லாபமும் கிடைக்குதுங்க.
1: திராட்சை அப்படின்னு சொல்லும்போது இதோட லாபம் அப்படின்றதா எல்லாருக்குமே முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான செயலாக்கங்கள் பண்ணும்போது இந்த திராட்சை சாகுபடி விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும்?
2: ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி திராட்சை விவசாயம் பண்ணுற ஏரியா வந்து நம்ம தேனி மாவட்டத்துலையும் இருந்ததுங்க. 10 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாரம்பரிய முறையில் வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது அந்த கொடி, அதாவது கல் நட்டு அது வந்து அந்த பந்தல் முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்பையும் பண்ணிக்கிட்டுருக்காங்க. பட் என்னென்னா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மெத்தடு, ஒரு புது டெக்னாலஜி வந்து நம்ம NRCG நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ் அப்படிங்கிறது புனேயில் இருக்குங்க, அங்கேருந்து ஒரு டெக்னாலஜியை நம்ம வாங்கி நம்ம விவசாயிகளுக்கு வந்து பரவலாக்கம் பண்ணோம். அது என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஒய் ஆங்கிள் மெத்தடில் வந்து நம்ம திராட்சை விவசாயம் பண்ணுறது. இப்போ நார்மலாக விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. நம்ம நார்மலாக பந்தல் முறையில் திராட்சை விவசாயம் பண்ணுறப்போ வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த இலையில் வந்து அந்த சூரிய ஒளி வந்து ரொம்ப எல்லா இலையிலையும் படலை, அதனால வந்து மகசூலும் கொஞ்சம் கம்மி தாங்க. அதே போல் வந்து அறுவடை பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருந்தது. இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தி வந்து இந்த ஒய்யாங்கல் மெத்தடில் வந்து நம்ம விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்தோங்க. அந்த ஒய்யாங்கல் மெத்தடில் வந்து விவசாயம் பண்ணுறப்ப என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னா வந்து ஒன்று வந்து அந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதே போல் அதை கண்ட்ரோல் பண்ணுறப்ப நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, அப்போ வந்து அந்த மருந்து எல்லாமே வந்து அந்த இலைகளில் படுது, அந்த பூச்சியில் படுறதுனால விவசாயிகளுக்கு வந்து உடனடியாக அதுக்கு வந்து நன்மைகள் கிடைக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த இலைகள்லாம் வந்து சூரிய ஒளி படுறதுனால ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக நடக்குதுங்க. ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பூக்கள் அதிகமாக பூக்கும். பூக்கள் அதிகமாக பூக்கிறதுனால வந்து காய்கள் பழங்கள்

0: வந்து அதிகமாக விளையுதுங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள் வந்து அதிகமான விளைச்சல் பெறுறாங்க. விளைச்சல் பெறதுனால வருமானமும் அதிகமாக இருக்குங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த அறுவடை பண்ணுறது. அறுவடை பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்குங்க, இந்த மாதிரி நம்ம ஒய்யாங்கல் மெத்தடில் பண்ணுறதுனால. நாலாவது விஷயம் முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து மெக்கனைசேஷன், அதாவது அனைத்து விதமான கருவிகளையுமே வந்து நம்ம அந்த திராட்சை விவசாயத்தில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகள். இந்த ஒய்யாங்கல் மெத்தடில் வந்து விவசாயம் பண்ணுறப்ப டிராக்டராக இருந்தாலும் சரி, இது போல் வந்து இந்த மருந்து ஸ்ப்ரேயர் மெக்கனைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப வந்து அந்த ஸ்ப்ரேயர்லாம் வந்து நம்ம தோட்டத்துக்கு உள்ளேயே போய் ஸ்ப்ரே பண்ணலாங்க. அப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப வந்து இது நன்மை தரக்கூடிய மெத்தடாக இருக்குங்க இந்த ஒய்யாங்கல் மெத்தடில் திராட்சை விவசாயம் பண்ணுறப்ப.
1: இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக இந்த ஒய்யாங்கல் மெத்தட் அப்படின்ற இந்த புதிய முறை என்னென்ன பயிற்சிகள் வழியாக விவசாயிகளை சென்றடையுது?
0: தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் மூன்று பிளாக்கில் வந்து அதிகமான திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகளுக்கு வந்து நம்மளோட வேளாண் அறிவியல் மையம் மூலியமாக வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ட்ரைனிங், அதாவது களப்பயிற்சி வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோங்க. அதில் வந்து அந்த திராட்சை இன்ஷியல்லேருந்து அறுவடை வரைக்கும், அறுவடைக்கு பின்சாறு எப்படி பண்ணுறது, அதை எப்படி பேக்கிங் பண்ணுறது, பேக்கேஜ் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வரைக்கும் எல்லா வழிமுறைகளுமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோங்க. முக்கியமாக வந்து அந்த இன்ஷியலில் வந்து இந்த டாக்ரேஜ் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அதுக்கு ஒரு செடி ரேட்டை வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: நீங்கள் கொடுக்கறது வந்து விதைகள் நீங்களாவே வந்து போட்டு அந்த சாம்பிளிங்ஸ் நம்மளாவே தயார் பண்ணி கொடுக்குறோமா இந்த ஒய்யாங்கல் மெத்தட் அப்படின்றதுனால?
0: இல்லைங்க, ஒய்யாங்கல் மெத்தடுங்கிறப்ப வந்து நம்ம விவசாயம் பண்ணுற முறை தான். மற்றபடி வந்து நம்ம செடி கொடுக்கறது வந்து ஒரே முறையில் தான் நம்ம வந்து செடி கொடுக்குறோம். அது வந்து டாக்ரேஜ் கண்ணுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டாக்ரேஜ் செடியை வந்து நம்ம அந்த மொட்டு உள்ள செடியோட பகுதியிலேருந்து எடுத்து நம்ம வந்து பயிர் செஞ்சு அதை வந்து ஒரு நர்சரியாக டெவலப் பண்ணி நர்சரியிலேருந்து ஒரு 70 நாளில் நம்மளுக்கு ஒரு பென்சில் திக்னஸ் வந்த பிறகு, அந்த குச்சோட அளவு வந்து பென்சில் திக்னஸ் வந்த பிறகு நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அதை எடுத்துகிட்டு போய் வந்து விவசாயிகள் வந்து தரமான நாற்றாக வந்து பயிர் பண்ணுறாங்க. அந்த பயிர் பண்ண பிறகு ஒரு 60-70 நாள், அந்த டாக்ரேஜ் கண்ணை வச்ச பிறகு ஒரு 60-70 நாளில் வந்து நீங்கள் வந்து ஒட்டு கட்டணும். நம்ம ஒட்டு கட்டுறது அப்படின்னு அந்த சயானை எதுலேருந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, நல்ல தரமான செடியிலேருந்து நம்ம வந்து அந்த சயானை எடுக்கிறோம். அந்த சயான் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு 80-90 விழுக்காடு வந்து அந்த நம்ம பன்னீர் திராட்சை சயானை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பயன்படுத்துகிறப்ப வந்து அது ப்ரொடக்ஷனும் நல்ல அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து டிரான்ஸ்போர்ட்டு மார்க்கெட்டிங்கை வந்து விலை வந்து கரெக்டாக வந்து விவசாயிகளுக்கு கிடைக்குதுங்க.
1: விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னாலே நாங்கள் பண்ணுற விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்றதான். இந்த திராட்சை சாகுபடியில் இந்த ஒய்யாங்கல் எந்த அளவுக்கு அவங்களோட உற்பத்தியையும் அதிகமாக்குது, லாபகரமாக எந்த அளவுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகுது?
0: முக்கியமாக இந்த ஒய்யாங்கல் மெத்தடில் நம்ம வந்து திராட்சை விவசாயம் பண்ணுற முக்கிய நோக்கமே வந்து வருமானத்தை கூட்டணும் அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டு முறைகளில் வந்து விவசாயிகளுக்கு வருமானத்தை கூட்டலாம். ஒன்று வந்து மகசூலுங்க, அதாவது மகசூல் வந்து நார்மல் மெத்தடில் வந்து நம்ம திராட்சை விவசாயம் பண்ணுறப்ப 8-9 டன் வருது அப்படின்னா வந்து நம்ம இதே ஒய்யாங்கல் பண்ணுறப்ப வந்து 2 டன் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும், ரெண்டாவது வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ரொடியூஸ், அதாவது மற்ற பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாத பழங்களாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால ரேட்டு வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். மூணாவது வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறோம். இதில் இன்புட்ஸ் எப்படி கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வேலை ஆளை எதிர்பார்க்காம சில மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வேலைக்கு ஆளுக்கு வந்து கொடுக்குற அந்த கூலி வந்து ரொம்ப கம்மியாகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுதுங்க. இது மூலமா வந்து விவசாயிக்கு வந்து வருமானம் அதிகமாகுது.
1: இப்போ திராட்சை சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இந்த உற்பத்தி அதிகமாகும் போது சில சமயம் வந்து அந்த தேக்க நிலை அப்படின்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கூட்டுதல் கூட்டி லாபகரமான இன்னும் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது? அதுக்கு இந்த வேளாண் அறிவியல் மையம் என்னென்ன பயிற்சிகள் விவசாயிகளுக்கு கொடுக்குது, என்னென்ன வழிகாட்டுதலை செஞ்சிட்ருக்கு?
0: கரெக்டான க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயியுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, அதாவது அதிகமாக தேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கரெக்டான வழிமுறை என்ன அப்படின்னா, எந்த ஒரு விவசாயத்துலேயுமே வந்து ஒரு தயாரிக்கிற பொருளை வந்து மதிப்பு கூட்டி

0: விற்கிறது. அதுவும் முக்கியமாக வந்து நம்ம திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து திராட்சையில் வந்து அதிகமான மதிப்பு கூட்டுற பொருட்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய செண்டெக்ட் வேளாண் அறிவியல் மூலியமாக. முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து நம்ம தயாரிக்கிறோம், அதாவது காஞ்ச திராட்சை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனீங்க அப்படின்னா வந்து காஞ்ச திராட்சையே வந்து விதை இல்லாத திராட்சை தான் கிடைக்கும், விதை உள்ள காஞ்ச திராட்சை தான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமாக வந்துட்டு, ஏன் அப்படின்னா நம்ம திராட்சையில் இருக்கிற விதைகளில் வந்து ரெஸ்பிரட்டால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் இருக்குது. அதோடய யூஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த புற்றுநோய் அதாவது கேன்சர் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த விதைகளில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அனைத்து மக்களும் வந்து இதை திராட்சை விதை உள்ள திராட்சையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து திராட்சை இதுலேருந்து என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா ஒன்று வந்துங்க காஞ்ச திராட்சை, ரெண்டாவது வந்து அந்த விதைகள்லேருந்து வர்ற பவுடர் நிறையா மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதே போல் விதைகள்லேருந்து எண்ணெய் விதை எண்ணெய் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய செண்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு ஆராய்ச்சி மூலியமாக நம்ம தயாரித்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. இது இல்லாமல் திராட்சையிலேருந்து வந்து ஜாம் செய்கிறாங்க, அதே போல் வந்து கேக்கு கிரேப்ஸ் கேக்குன்னு செய்கிறாங்க, அதே போல் குக்கீஸ் செய்கிறாங்க, அதோட ஃப்ளேவரை யூஸ் பண்ணி குக்கீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா தொழில் முனைவோர்களும் வந்து உருவாகிட்டு இருக்காங்க நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்குங்க.
1: மதிப்பு கூட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கு விவசாயிகள் எடுத்துக்கிட்டு அவங்க நிலையாக செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் எப்படி உருவாக்கி கொடுக்குறீங்க?
0: ஒரு 2-3 வருடங்களாக வந்து நம்ம களப்பயிற்சி வந்து நம்ம ஆஃப் கேம்பஸ் முறையிலையும் பண்ணுறோம், அதே போல் ஆன் கேம்பஸ் முறையிலையும் நம்ம விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து ஒரு 2500-3000 விவசாயிகள் வந்து நம்ம வந்து பயிற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நிறையா விவசாயிகள் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி காஞ்ச திராட்சையே வந்து ஒரு 5 தொழில் முனைவோர்கள் அதாவது ஒரு வருடத்திற்கு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரூனராக வந்து 5-10 என்டர்பிரூனர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க இந்த திராட்சை மதிப்பு கூட்டுற பொருளை வச்சு. நிறைய விவசாயிகள் வந்து லாபம் தரக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க நம்மளோட வழிமுறைகளை பயன்படுத்தி. நிறைய விவசாயிகள் வந்து எங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி எங்களோட விவசாய நிலத்தில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அனைத்து மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எங்களோட மாவட்டத்துலேயும் வந்து திராட்சை வருமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒன்லி வந்து என்னென்னா திராட்சை விவசாயத்துக்கு வந்து டெம்பரேச்சரு கிளைமேட்டு மற்றும் வந்து இந்த சாயில் டைப்பு இதை பொறுத்துக்கு தான் வந்து உங்களுக்கு திராட்சை வரும். எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து திராட்சை செடி நல்லா வரும், காயும் நல்லா வரும். பட் என்னென்னா திராட்சை விவசாயத்து அந்த திராட்சையோட குவாலிட்டி எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அந்த திராட்சையில் இருக்கிற பிரிக்ஸ் கண்டென்ட் அதாவது அந்த சர்க்கரை தன்மையை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். வெயில் அதிகமாக இருக்கிற ஏரியாலையும் திராட்சை வரும், பட் என்னன்னா அதில் புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், பிரிக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாங்க.
1: தேனி இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக நிறைய விவசாயிகள் வந்து திராட்சை சாகுபடியை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒய்யாங்கல் முறை அப்படின்ற இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவுக்கு லாபகரமாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றதையும் சொன்னீங்க. அதே சமயம் அதிக அளவு உற்பத்தியை எந்த அளவுக்கு மதிப்பு கூட்டி இன்னும் லாபகரமான தொழிலாக உருவாக்கணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகளையும் நிறைய கொடுக்கறதா சொன்னீங்க. இதை கேட்டுட்ருக்க எல்லா விவசாய பெருமக்களுக்குமே இது ஒரு நல்ல தகவல். இந்த தகவலை எங்களுக்காக வழங்கியமைக்கு அகில இந்திய வானொலி சார்பாக மிக்க மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க.
2: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை திராட்சை சாகுபடியில் புதிய உத்திகள் குறித்து தேனி KVK சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜாராமன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமலாதேவி அவர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

சொல்கிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டு கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: Taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under 20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heatwave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Aisha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலேயே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
4: ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடாக கேட்க போகுது. ஸோ இந்த 10th standard ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா, 2 இயர்ஸ் 11th and 12th அவங்க எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை காமர்ஸ் குரூப்பாகவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏஏஆரில் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸுன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருந்தா கூட நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போகிறேன், இப்போ ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷனில் 4 subjects, 4 months ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9,000 rupees தான். அந்த 9,000 rupees நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல், வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னென்னா, ஆன்லைனில் சென்ட்ரலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் த எண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போகிறதில்லை, எனக்கு இதை பற்றி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து போய் யூடியூப்பில் போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் வந்து ICAICATU.
3: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
4: ஆமாம், இப்போதைக்கு வந்து ஐசிஏல வந்து 2 medium ஆஃப் லாங்குவேஜில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை தவிர நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன்ட். நீங்கள் அந்த சாரான்ஷன்ற அந்த புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட, ஃப்ளோ சார்ட்ஸோட, ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ், இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 mock tests நடத்துவாங்க. அதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டரில் போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்னோடய ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது,

0: என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மராத்தனில் கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்ணுறாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்குது, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்குது, உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணுனாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77,000 ஐசிஏலேருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ பிரச்சனை கேட்டால் அவங்க இதில் ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பாக அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க ஏசிடி, பிசிடி, சிசிடிஸு அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குது, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்ட்ரப்டட் ஆர்டிகல்ஷிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது அந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து 1 மாதத்துக்கு 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸை நான் சொல்லலை, சண்டேஸை தவிர. ஸோ டோட்டலாக அவங்க வந்து 1 வருஷத்தில் 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்தில் 24 லீவ். அந்த சமயத்தில் வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும், வேறு எந்த எக்ஸாம்ஸோ வேறு எந்த கிளாஸஸ்லாம் போகிறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க ஃபோக்கஸ்டாக ஆடிட்டர்கிட்ட டெடிக்கேட்டடாக ஒர்க் கற்றுக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸை வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோடு இன்வால்வாக இருக்கிறதுனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்போ கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்கள் இப்போலாம் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்லை, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்கள் கேட்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்ணுறாங்க மேடம் ஃபர்ம்ஸ்லாம், நாங்கள் அதை வச்சே நாங்கள் வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்கள் சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப்பு அப்படின்னு இதை படிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப
0: அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்தில் விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதில் வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஏ.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பங்களாவில் இருந்தாலும் சரி, நம்ம அங்கே என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானாக உத்வேகத்தோட படிக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒன்று, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃப்யூச்சரில் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில் மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்போ நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில் என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்லை தானாக வாலண்டியராக, என்ன மேடம் எங்கள் பொண்ணு எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தானே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது? குறிப்பாக வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ வந்து மேடம் வந்து 3 லெவல் வந்து சொன்னாங்க, நீங்கள் படிக்கும்போது அந்த 3 லெவல்லையும் எப்படி படித்து வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சு தான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃப்பாக தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகலை. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு, அதாவது செல்ஃப் பேஸ்ட்

0: மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் புஷ். அக்கௌண்ட்ஸில் எனக்கு இந்த விஷயம் புரியலை அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டியூட்டில், தே ப்ரொவைடிங். அப்போ வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு, அப்போ வர்ச்சுவல் மோடு ரொம்ப இல்லை. வென் ஐ ஸ்டடி 2002 ஃபிசிக்கல் கிளாஸஸ் போனோன்னா அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்ரிட் வெர்ஷனில் இருக்குது, கிளாஸஸ் ஒரு பக்கம் தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். முன்னாடி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட்டு. ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th and 12th தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 11th and 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால எனக்கு அது ஈஸியராக தெரிஞ்சுது. அண்ட் மேம் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த க்வெஸ்சன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
0: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்கே வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டதுக்கு மேம் சொன்னதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டாக படி அப்படிங்கிறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்த்தாக இருக்கட்டும், செவன்த்தாக இருக்கட்டும், எயித்தாக இருக்கட்டும், எப்போனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு, இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்கள் லைஃபுக்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
0: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்,
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிடும்.
0: புரிஞ்சிருச்சு கான்செப்ட், இதுதான் என்னைக்கு கேட்டாலும் நீங்கள் யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயம்
0: அண்ட் நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்சை பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்ஸஸ் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஆக்சுவலாக நல்ல விதத்தையாகவும் யூஸ் பண்ணலாம், மொபைலாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்க
0: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, they have a wide range of resources available. So adha supera use panna hard work kuda illa smart work la avanga win pannidalam. So level foundation andha maadhiri 4 subjects irundhu, adukapram group 1 group 2 nu piriyum 3 subjects andha maari. So adukkume edhukku theviyo adukku mattum coaching pona na vandu personally auditing and law la vandu indha theory subjects ellame veetliye naane dhaan padichen. And ennoda studying strategy enna solvena, make small notes. Ipo oru periya para irukku, nariya vishayangal irukum adula. எல்லாத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும்னு இல்லை, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதை நோட்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும்.
1: புரிஞ்சு படித்தோன்னா அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்க
0: முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ்னு எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சால் அது மனசில் ஏறிடும்.
1: நிச்சயமாக.
0: ஸோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமை இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஆ ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொன்னால் மனசில் பதியாது. 10 வாட்டியாவது அதை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ணுற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்கே வந்துடும். படிக்கும்போது எனக்கு ஈஸியாக தெரியும், ஆ சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப். கணக்கை போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளோ வாட்டி போட்டு பார்க்குறீங்களோ உங்களோட சந்தேகங்கள்லாம் அங்கேயே தீந்துடும். இருக்கணும் பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள வந்து கொண்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி படிச்சோம்னா இட் வில் பி எ ஸ்மார்ட் அப்ரோச்.
1: ஹைபிரிட் லேர்னிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி,
0: கண்டிப்பாக ஹைபிரிட் லேர்னிங் வேணும். அதுக்கு வந்தாச்சு, இன்ஸ்டியூட் இஸ் கிவிங் ஹைபிரிட் லேர்னிங் தானே. கிளவுட் கேம்பஸுங்கிற கான்செப்ட்லாம் வந்து எல்லா மெட்டீரியலும் இட்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து ரெகுலராக தே கீப் ரிலீஸிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸு, கேஸ் ஸ்டடீஸ்லாம் அத்தனை இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அதை படித்தாவே you will be more than prepared for the exam.
2: Every exam ku munnadiyum webcast pannuvanga.

0: ஏதாவது அப்டேட்டட் விஷயமாகவும் இருக்கும் அதை பற்றி, இல்லை இந்த குவெஸ்டின் இந்த சாப்டரில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இருக்கும். அதை தவிர எங்களுக்கு மந்த்லி மேகசின் இருக்கனால ரெஜிஸ்டர் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபிசிக்கலாக போஸ்ட்டில் போகுது அது. அவங்க அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலா இருக்கட்டும் சரி, இன்டர்மீடியட் லெவலா இருக்கட்டும் சரி, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்ட்ல. இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸ், இப்ப கரண்டா உலகத்துல நடக்கிற நடப்புகள், இப்ப இருக்கிற இன்னோவேஷன்ஸ், ஐசிஏ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இதை பத்தி எல்லாமே வந்து அதுல இருக்கும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ரியல் லைஃப் சினாரியோஸ், இப்போ கரண்டாக உலகத்தில் நடக்கிற நடப்புகள், இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸு, ஐசிஏ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே வந்து அதில் இருக்கும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30.

இரவு வணக்கம் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் நேர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. இன்றைய நாளில் என்னுடைய கடிதம் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கடிதம் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நீங்களும் இதே மாதிரி கடிதங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது ஒரு நாள் முழுக்க நம்ம வானொலியில் நிறைய நிகழ்ச்சி வளம் வரும், அதில் வந்து விமர்சனம் ஏதாவது எழுதணும், இந்த நிகழ்ச்சியை இப்படி கொண்டு போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், இந்த நிகழ்ச்சி இப்படி வந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்கின அப்படின்ற ஆர்ஜே அவர்களுடைய பெயரையும் எழுதி அனுப்பலாம். அதே மாதிரி இந்த திரைப்படத்திலிருந்து எனக்கு இந்த பாடல் வழங்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் விருப்ப பாடலாய் கேட்டு எழுதி அனுப்பலாம். விமர்சனம் மற்றும் விருப்ப பாடல் ரெண்டையுமே தனித்தனியாக எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் காற்றல் விரியம் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. இன்றைய நாளில் உங்களுடைய கடிதத்தை வாசிக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன். நான் தமிழ்ச்செல்வி. நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி, குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி அப்படின்னு சொல்லி குழுவா கேட்டிருக்காங்க. வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கேட்ட நேருக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்கு காத்திருக்கிறது.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இரவு நேர காணங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா ஒரு விமர்சனம் கடிதம் வாசிக்க போறோம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டி எஸ் கங்காதரன் முத்துலட்சுமி அப்படின்னு சேர்ந்து எழுதியிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி அன்று வியாழன் இரவு 11:10 ஒளிவளம் வந்த தேனும் பாலும் நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை படங்களின் காவிய பாடல்கள் அரங்கேறியது. செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தாகவும் இரவை இனிமையாக்கியும் சென்றது தேன் சுவை பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் மற்றும் பண்பலைக்கு எங்களது நன்றிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அதே நேயர் அதே நிகழ்ச்சிக்கு தான் விமர்சனம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் அரங்கேறியது. ஒவ்வொரு பாடலும் நித்திரை நேரத்தில் நெஞ்சத்தில் முத்திரை பதித்தது. கேட்க கேட்க திகட்டாத கானங்களை இரவு நேரத்தில் வழங்கி இதயத்தை இதயமாக்கிய அறிவிப்பாளர் மற்றும் பண்பலை 103.3 எங்களது நன்றிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கடிதம் எழுதிய இந்த நேருக்கு நம்மளும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குண்டேந்தல்பட்டிலேருந்து தவமணி எழுதியிருக்காங்க. அவள் வருவாளா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட நேர்காவும் கேட்டுட்ருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் கேட்கலாமா?

காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா எந்த நேயருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன திருப்பதியில இருந்து பிரகாஷ் ஷியாமலா அஸ்வின் ஆனந்த் அப்படின்னு சொல்லி குழுவா கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில்.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் இரவு 9:52. நேர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் கேட்டுட்டிருக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து அடுத்த எந்த நேயரோட கடிதம் வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். பாடல் கேட்டிருக்காங்க மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நாள கடிதங்கள் இடம்பெற்ற நேர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இடம்பெறாத நேர்கள் வருத்தம் கொள்ள வேணாம். இன்னைக்குல நாங்க கண்டிப்பா நாளைய நிகழ்ச்சியில இடம்பெறும் அப்படின்னு நம்பிக்கையோட இருப்போம். இதே மாதிரி நீங்களும் கடிதம் எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிலைய இயக்குனர் காற்றல் வெறியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சக்கிக்குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு விமர்சனம் மற்றும் விருப்ப பாடல் கடிதங்களை தனித்தனியா எழுதி அனுப்பலாம்.

இதுவரை வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி காற்றல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இரவு நேரத்தை இன்னும் இனிமையாக்க உங்கள் மனங்களை கவரும் பட்டு சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களோடு நான் முத்துக்கருப்பன். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் முதலாவதாக இதய தாமரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இந்த இரவு வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் இதய கோவில் திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்தில் இருந்து.

0: இந்த இரவு வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டு சிறகு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்தில் இருந்து.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

இந்த இரவு வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டு சிறகு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் ஆனந்த் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்த இரவு வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் 100வது நாள் திரைப்படத்தில் இருந்து.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை நீங்கள் கேட்ட பட்டுச்சிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடம் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து வழங்கினார் முத்துக்கருப்பன். மீண்டும் பட்டுச்சிறகு நாளை இரவு 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். இசையோடு இணைந்திருங்கள் நேயர்களே. இது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நேரம் 10:59. மீண்டும் நாளை காலை 4:45 எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். அதுவரை வணக்கம் நேயர்களே.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் முன்னிரவு 11 மணி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள இசை என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். 5 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து, காந்தி கிராமிய நீர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள், தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பெங்களூரு பின்னமங்கலம் ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. நாளை காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 தியாக திருநாள். பக்ரீத் பண்டிகையொட்டி உரை வழங்குகிறார் திண்டுக்கல் நாகல் நகர் ஜூமா பள்ளிவாசல் தலைமை இமா எம் அப்துல் ரஹ்மான் யூசுபி அவர்கள். தொடர்ந்து 10:15 விருப்ப கானங்கள் என் விருப்பம். தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய தலைப்பு மகிழ்ச்சியான தருணம். தொடர்ந்து 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். பகல் 1 மணிக்கு வசந்த காணங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். 2:30 துள்ளல் தாளம். தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 1:02 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். தொடர்ந்து 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. நாளை மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 ஆகாஷ்வாணி 90வது வருடம். தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள் கேட்டு மகிழலாம். நாளை 7:10 மாவட்ட செய்திகள் கேட்கலாம். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் அன்பு தம்பி தங்கைகளின் நேரலையாக இடம்பெறும். 8:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழி பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்களின் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். நாளை 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்று விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியை வழங்க கிளாரா. முன்னிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 11:11. இது 103.3 மதுரை எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய இரவு பொழுதில் நாம் ரசிக்க வளம் வரும் இந்த இரவு நேர நிகழ்ச்சி தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் உங்கள் செவியோரம் வந்து சேர இருக்கிறது. நீங்களும் கேட்டு ரசிங்க. அந்த வகையில் முதல் பாடல் கலங்கரை விளக்கம். இந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு தான் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன் குரலில் தான் வருகிறது பாடல். இணைந்திருங்கள் தொடர்ந்து. இது 103.3 மதுரை எஃப்எம். நாம் இப்போது இணைந்திருக்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. இணைந்திருங்கள் இனிமையான பாடலோடு. உங்களுக்காக இந்த பொழுதை இனிமையாக்க மதுரை பண்பலையோடு.

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கலங்கரை விளக்கம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. இணைந்திருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் இது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம் தர்மம் தலைக்காக்கும் என்ற படத்திலிருந்து கண்ணதாசனுடைய கவி வரிகள். கேவி மகாதேவனுடைய இசைத்தொகுப்பில் உருவான பாட்டு தான். மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம். 11:18 50 நொடி கடந்து கொண்டிருக்கிறது. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக இரவு பொழுதில் நான் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாட்டு தேனும் பாலும் தேர்ந்தெடுத்து தர இருக்கிறது. ஆசை முகம் இந்த படத்திலிருந்து தான் இனி வரக்கூடிய பாட்டை கேட்க போகிறோம். அந்த வகையில் இந்த பாடலுக்கு இசை எஸ்எம் சூப்பையா நாயுடு. கவிஞர் வாலி அவர்கள் வைர வரியில் வருகிறது ஆசை முகம்.

11:23 இசையோடு இணைந்திருக்கின்றோம். வானலையின் வசந்த ராகத்தில் இது தேனும் பாலும் நிகழ்ச்சி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும் தேர்ந்தெடுத்து தரும் அடுத்த பாட்டு பணம் படைத்தவன் என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரின் இசையில் உருவான பாட்டு. கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரிகள் தந்திருக்கிறார். டிஎம் சவுந்தரராஜன் தனித்து பாடியது. பணம் படைத்தவன் என்ற படத்திலிருந்து இந்த நேரத்தில் பாட்டு.

இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் முன்னிரவு 11:28:44 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய இரவு நேரத்தில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற படத்திலிருந்து கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

வயிறு வலிக்கச் சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள்.

வானலையின் வசந்த ராகத்தில் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த முன்னிரவு நேரத்தில் 11:32:55 தேனும் பாலும் தேர்ந்தெடுத்து தர இருக்கும். அடுத்த பாட்டு கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரின் இசை வரிசையில் உருவான ஒரு பாட்டு தான். டிஎம் சௌந்தரராஜன் பாடியது. படகோட்டி என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:37 28 கடந்து கொண்டு இருக்கிறது இந்த இரவு பொழுதில். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ தரக்கூடிய தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு அந்த வகையில் அடுத்த பாடல் ஒன்று உங்களுக்காக நாம் தர இருக்கின்றோம். கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையில் பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு குரல் டி எம் சௌந்தரராஜன்.

பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:42. இரவு நேரத்தில் இனிமையான பாடல் தொகுப்போடு உங்களுக்காக செவியோரம் வந்து இசை தருகிறது. இரவு நேர இசை வானில் இது 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரின் இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடல் மகாதேவி என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் இரவு பொழுதில் இசையோடு இணைந்திருக்கின்றோம். நம் பண்பலையின் நேயர்களுக்காக இது தேனும் பாலும். இணைந்திருக்கும் இந்த இரவு நேரத்தில் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஒன்று தான் கேட்க போகிறோம். தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசன் கவி வரிகள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர நிகழ்ச்சி இது தேனும் பாலும். இனிமையான பாடல் வரிசையில் உங்களுக்காக நாம் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில்

உள்ள பொண்ணுக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, தேறு போல போக வேண்டும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்க.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்திற்காக நாம் தந்த பாடல் நல்ல நேரம் என்ற படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் குரலில் கேட்டு முடித்தோம். 11:54 நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் சத்தியம் என்ற படத்திலிருந்து பாட்டு.

0: வாழ்பவன் தெய்வமடா, தினம் வாழ்பவன் தெய்வமடா.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனும் பாலும். இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக இசை அணிவகுப்பாக வந்து சென்றது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில். பாடல்களை கேட்டு ரசித்து அத்தனை அன்பான நேய உறவு நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் உங்களுக்காக தேனும் பாலும் நாளை இரவு 11:10 இனிமையான இசையாக கேட்டு ரசிக்கலாம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இனி அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக அடுத்தடுத்து நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்
1: மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசேரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக 4 மணி வரை அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி,
2: காற்றின் மொழி.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

அடைந்திருக்கும் என் வா

0: டேய் பசங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா.

ஓரம்போ ஏக்க

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பத்த, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும் நாங்க, நெசமாக வருவேங்க. நெசமாக வருவேங்க வயசான மனுஷங்க, வாயார மனசார வாட்டணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிசாவும், மூணு தோலானுக்கு முந்திரி தாட்டையும். வாங்கிட்டு வாடா, சின்னிட்டு போடா, வந்துடும்.

முட்டி பார்க்க போறேன். வெக்கல வெக்கல வெக்கலையோ கொழுந்து வெக்கலையோ சின்ன சின்ன கொழுந்து வெக்கலையோ பண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா எல்லாம் சோறா கொயல சோறா நடந்து

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாரி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். வடைமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம் பக்தானுமான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரை செயல்பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சேஷ்த மாதம் 7ஆம் நாள் வராபவ வருடம் வைகாசி 14ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 4:51 28 நொடி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது நாளொரு குரல் குரல் எண் 276.

மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.

0: மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலைகள், பக்தி பாடல் கேட்கலாம். 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 அந்திப்போக்கள், இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் பெங்களூரு பின்னமங்கல ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை கேட்கலாம், இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 தியாக திருநாள், பக்ரீத் பண்டிகையை ஒட்டி உரை வழங்குகிறார் திண்டுக்கல் நாகல் நகர் ஜூஹாம் பள்ளிவாசல் தலைமை இமாம் எம் அப்துல் ரஹ்மான் யூசுபி அவர்கள். 10:15 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள், ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மகிழ்ச்சியான தருணம். 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ந்து இடம்பெறும். இன்று பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மண்ணின் மனமும் வானொலியின் இசையும், சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம் பண்பலைகள் தொடர்ந்து கேட்கலாம். இன்று மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 அந்திப்பூக்கள் கேட்கலாம். இன்று இரவு 7:10 மாவட்ட செய்திகள், கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டி இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, தொடர்ந்து 8:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான முறையில் கோழி வளர்ப்பு குறித்து சிங்கம்புணரி கோழிப்பண்ணை உரிமையாளர் எம் மணிவண்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு தொகுத்து வழங்குபவர் கிளாரா, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4

7:45 வரை. சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5 மணி. இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் ஒரு வளமான ஒரு நலமான நாளாக அமைய வாழ்த்துகிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கலாம் பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

5:15 15 இனிய காலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இலும் இது பக்தி மாலை நிகழ்ச்சி. தொடரும் பாடல் வாணி ஜெயராம்.

5:09 நிமிடம், 52 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய காலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி பாடல் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக இனி தொடரும் பாடல் முகமது கலீல் பக்ரீத் பாடியது.

5:13:24 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருச்சி எஸ்எம் யூசப் பாடியது.

5 மணி 19 நிமிடம் 44 நொடி இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிஸ்டர் சரா நவ்ருஜி பாடியது.

5:23:20:24 இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நேர நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல் ராஜ்குமார் பாரதி பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம். நன்றி நேயர்களே, இனி தொடர்வது இசை அமுதம். நிகழ்ச்சியை வழங்க ஜானகி.

காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் கேட்கலாம்.